நேரம் 5:41. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோபனா பாடிய மகாலட்சுமி அஷ்டகம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 அருள்மணி மாலை கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.

0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: எண் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில்.
0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில்

நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்.
2: ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்க அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதா இருக்கணும்னு வாழ்த்திக்கிறது நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜே சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளின் எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு ஒருபடி அதிகமா கிடைக்கணும், இந்த நாளோட எல்லா துக்கங்களும் உங்களுக்கு ஒருபடி கம்மியா கிடைக்கணும் அப்படின்னு இறைவனையும் வாழ்த்துக்கிறேன். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உமா மகேஷ் அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பக்தி நேரம்.
1: டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:13 ஆகிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது அப்படின்றது நமக்கு நலமாக வாழ்கிறதுக்காக மட்டும்தான் தவிர நம்மளை மன அழுத்தத்தில் தள்ளுறதுக்காக கிடையாது. ஒரு விஷயம் உங்களை ஒரு ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் மன அழுத்தமாகவே வச்சுருக்கு ஒரு வேலைக்கு போகிறது அப்படின்னா, அந்த வேலையை நீங்கள் மாற்ற வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து பொருள் ஈட்டுறதுக்காக வாழ்கிறது கிடையாது, வாழ்கிறதுக்காக தான் நம்ம பொருள் ஈட்டுறோம். ஸோ அந்த தாட் மண்டில் இருந்தால் போதும், அந்த பொறுப்புணர்வு இருந்தாலும் போதும். 6:13:50 கடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். 101.4 அகில

0: டி கே கலா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:24 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: பக்தி நேரம்.
0: எப்போவுமே உங்கள் வருங்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம நிகழ்காலத்தை நல்ல விதமாக செயல்பட்டாலே வருங்காலம் தன்னால நல்லபடியாக மலரும். அந்த நல்லபடியாக அப்படிங்கிறதுல வேலை படிப்பு அது மட்டும் கிடையாது, நல்ல ஒழுக்கம், நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது, அதே மாதிரி நல்ல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது, பாசிட்டிவான திங்கிங் எப்போவுமே நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை தான் தரும், பாசிட்டிவான மனிதர்களை தரும், பாசிட்டிவான சூழ்நிலையை நமக்கு தரும். ஸோ அந்த நல்ல விதமான கருத்துக்களையும் நேர்மறையான எண்ணங்களையுமே அதிகமாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய வருங்காலம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். 6:25 ஆகிட்டுருக்கு. கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரலில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் சுகன்யா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.

0: பக்தி நேரம்.
1: சுஷீலா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:42 ஆகிட்டு இருக்கு. மகிழ்ச்சியான முகம் தான் எப்பவுமே அழகான முகம். நீங்கள் சந்தோஷமாக ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, அது உங்கள் முகத்தில் தெரியுது அப்படின்னா இந்த உலகத்துலேயே நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் யார் என்ன சொன்னாலும் உங்கள் முகத்தில் இருக்க அந்த புன்னகையை மட்டும் எழுந்துடாதீங்க, உங்கள் மனசில் இருக்க அந்த மகிழ்ச்சியை மட்டும் எழுந்துடாதீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: பக்தி நேரம்.
1: பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்ற வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்க அனைவருக்குமே மிகவும் இனிமையான நாளா இருக்கட்டும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் சரளா அவர்களுடைய குரல்ல வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 6:55. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்தச்செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எங்களுடைய அலுவலகத்தில் ஓர் உயர் அலுவலர் இருந்தார். அவர்கிட்ட ஏதாவது கேட்க போனா இதில் ரெண்டு விஷயம் இருக்குன்னு ஆரம்பிப்பார். அதுபோல இன்றைய கடுதாசி ஆரம்பிக்கும் போது 3 செய்திகள் வாழ்க்கையில் முக்கியம்னு எழுத ஆரம்பிக்கிறோம். குட் ஆக்ஷன், நல்ல செயல்களை செய்யறது. குவாலிட்டி ஃபங்க்ஷன், திறமையோடு செயல்படுவது. கிளியர் விஷன், தெளிவாக செயல்படுறது. இந்த 3 ஒருத்தருக்கு இருக்கணும்னா அவர் தினமும் நல்லா ஆழ்ந்து நிம்மதியாக தூங்க வேண்டியது அவசியம்னு தூக்கம் தொடர்பான சிறப்பு மருத்துவர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். சாப்பாடு நம்ம உடம்புக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல் தூக்கமும் முக்கியமானது. நேற்று நல்லா தூங்கி இருந்தா தான் இன்னைக்கு நல்லா வேலை செய்ய முடியும், வேலையும் சரியாக நடைபெறும். நம்ம வாழ்நாளில் 1/3 நாட்கள் தூக்கத்திலேயே போகுது, அதுதான் நல்லதும் கூட. வீரமணி ஐயா, ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் வரை தூங்கியே ஆகணும். இதில் முன்ன பின்ன 1 மணி நேரம் இருக்கலாம். போதுமான அளவு தூக்கம் இல்லைன்னா உடம்புக்கு வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும்.

0: இரத்த அழுத்தம், நீரிழிவு, உடல் பருமன், ஏன் தாம்பத்திய பிரச்சனைகள் எல்லாம் வருமா. தூக்கம் குறைய குறைய படிப்படியா உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் சிதைய ஆரம்பிச்சு அதிலிருந்து டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய சில தீமை தரும் வேதிப்பொருட்கள் உற்பத்தியாகி நம்ம உடம்புல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுவே புற்றுநோய் உட்பட கொடிய நோய்களுக்கு காரணமாகலாம்னு மருத்துவ வல்லுநர் சொல்லியிருக்கிறார். அதனால நல்ல ஆழ்ந்த நித்திரை அவசியம். சரியான நேரத்தில் தூங்கணும். அது என்ன சரியான நேரம்? இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணிக்குள்ள தூங்கிறது சரியான நேரம். சரியான அளவு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தினமும் ஒருத்தர் தூங்கணும். மதிய நேரத்தில் தூங்கலாமான்னு ஒரு கேள்வி எழும். ஒரு 1/2 மணி நேரம், 40 நிமிஷம், அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறார் மருத்துவர். வீரமணி ஐயா, நம்ம உடம்பும் ஒரு மெஷின் மாதிரி தான். இயந்திரத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். தேவை ஏற்படும் போது ஓவர்ஹாலிங், ஆயில் சர்வீஸ்லாம் செய்யணும். இதே மாதிரி தான் நம்ம நிலங்களுக்கும். ஒரு போகம் பயிர் சாகுபடி செய்யாமல் சும்மா அப்படியே தரிசா போட்டு வைக்கலாம், அதாவது ஓய்வு கொடுக்கலாம். தண்ணியும் மின்சாரமும் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் 3 போகமும் பயிர் சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மண்ணுக்கு, நிலத்துக்கு உயிர் கொடுக்கும் நுண்ணுயிர்கள் வாழ இயற்கை உரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுவாங்க. உயிரில்லாத எந்த பொருளும் வீண்தானே. அப்படி இருக்கும்போது நமது மண் உயிரூட்டமுள்ளதா இருக்க பசுந்தாளுர பயிர்களின் விதைகளை விதைக்கலாம். இயற்கை உரம் போட்டுத்தான் பயிர் சாகுபடியை துவக்கணும். ஒரு 3-4 மாச காலம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கலாம். நமது உடலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றத கேட்கிறோம். ஆனா நமது வாழ்வுக்கு தேவையான மண்ணுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? யோசிங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தன்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

என்ன பண்ணும்

7:08 ஆகிட்டு இருக்கு. எஸ் சுகன்யா, நீ கேள்வியை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, பிளீஸ் கேள்வியை சொல்லிடு அப்படின்னு நீங்கள் கேட்கறது என் காதுகளில் விழுந்ததுனால கேள்வியை சொல்ல போகிறேன். எஸ், 2026 இந்த வருஷம் காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவின் சார்பில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நாங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் தான் கொடுக்குறது தான் என் வேலை. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வசீகரா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் வாய்ஸ்ல பா விஜய் அவர்களுடைய வரிகள். ஸ்டே டியூன்ட், இது 101.4.

101.4 இங்க எல்லாமே தோழி. எஸ் வசீகரா மூவிலேருந்து சாங் கேட்டு வரும்போது 7:14 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவிற்காக முதல் தங்கப்பதக்கம் வென்றவர் யார், முதல்ல தங்கப்பதக்கம் வென்றவர் யார், இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உடை தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு நிறைய பேர் வந்து இனிய காலை வணக்கத்தோடு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், சபரி மனோஜ், மந்திரமூர்த்தி ஆச்சாரி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், மேலப்பேடு தயாளன், ஹரிஹரன், விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், ராஜா மாணிக்கம் கோபி, அலிநகரம் எஸ் மகாதேவன், வீரதுரை ஹரிஹரன், சிவன் அருண், அணையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஜூலை ரீஜா மனோகரன், மாலினி தேவி அருணாச்சலம், சந்திரசேகர், செங்கல்பட்டு ரமணி வில்வம், கேசவன் அண்ட் திவாகரன், ஜூலை ரீஜா மனோகரன் அகெயின் அண்ட் கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம், பழனிசாமி, மாலினி தேவி அருணாச்சலம், பிரகாஷ் அண்ட் பொன்னியன்மேடு வன்னை கணேசன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கண்ணன், சக்தி, சரவணன், திவாகரன், இவங்க அனைவருமே விடை அளிச்சிருக்காங்க. அண்ட் இனிய காலை வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ எங்கேயுமே போகாம ஸ்டே டியூன்ட் வித் மீ சுகன்யா, 101.4.

எஸ் வணக்கம் சென்னையில் இன்றைக்கி நம்ம கிட்டே கேள்விக்கு நிறைய பேர் வந்து விடை அழிச்சிட்டே இருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லல. திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், அன்பு ராணி அண்ட் பூபாலன், சோமசுந்தர பிரபு, குணாலன்.

அண்ட் 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவின் சார்பில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு இணைந்திருக்கிறதுக்கு அப்படியே கிஃப்டாக உங்களுக்காக நான் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்ததான் உங்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில்
2: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊர்லெல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கைத்துப்பாக்கியை எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லோவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருககாட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நீர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம்

0: எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது, அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள் பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:45 ஆன் தி கிளாக். எஸ், நீங்க கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் சென்னை வித் மீ சுகன்யா. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டிகளில் முதலில் தங்கம் வென்ற அந்த நபர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. எல்லாருமே கிட்டத்தட்ட சரியான விடை தான் கொடுத்துருக்கீங்க. சம்முனி, கொர்கா, துர்க்கே கே, ஞானமுருகன் அண்ட் பாபு முல்லக்காடிலிருந்து பூலுவலயம் ஆனந்தமுருகன், திருநின்றவூர் ஜெயராம், ஹேமலதா, நல்லம்பெருமாள் அண்டு காங்கேயம்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அண்டு சூளை ரீஜா மனோகரன், கமலா வருதன், மயிலை பட்டாபி அண்ட் புவனகிரி, கமலா வருதன், மணலி பேரியசைக்காடு ஜெயக்குமார், அனைத்து தகவல்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அண்ட் ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலேருந்து விஜய்குமார் அண்ட் பிரபு வீரா பரந்தாமன் வசீகரன், இவங்க அனைவருமே இனிய காலை வணக்கங்களோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன விடை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இந்த பாடலுக்கு அடுத்த பக்கத்தில் நானும் விடையோடு உங்களுக்கு காத்துட்ருக்கேன். ஸ்டே டியூன்ட். இது 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.
3: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

7:52 ஆயாச்சு. எஸ், வணக்கம். சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நாம வந்தாச்சு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவின் சார்பில் முதல் தங்கத்தை வென்றவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. அன்னைக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி லாஸ்டா பாலா ஜெயச்சந்திரன், சின்னராஜி அண்ட் ராமகிருஷ்ணன் கொடுமங்கண்டான் அவர் வரைக்குமே சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அனைவருமே சொன்ன மாதிரி மீராபாய் சானு அப்படிங்கிறது சரியான விடை. அவங்க வந்து பளு தூக்கும் போட்டியில, 48 கிலோ பளு தூக்கும் போட்டியில தான் வந்து இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தம் அவங்க தூக்குனது வந்து 190 கிலோ, அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டை தூக்கியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த வருஷம் நம்ம இந்தியாவுக்காக தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்தவங்களும் அவங்க தான். அண்ட் இவங்க தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக காமன்வெல்த் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வின் பண்ணுறாங்கப்பா. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு விடை அளித்த அனைவருக்குமே பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து 8:02 ரஷ்யா ரெயின்போல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டேஜ் வந்து 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி இறுதியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:03 ஆயாச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் நான் அவங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. எஸ், அடுத்த 1 மணி நேரம் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், பாஸ்பீட் சாங்ஸ், அதுவும் வெள்ளிக்கிழமை வீக்கெண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இப்போவே அந்த ஒரு வைப்பை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக புஷ்பவனம் குப்புசுவாமி மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். அது ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: எஸ் 8:14 ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது ஒரு பரபரப்பான மார்னிங்காக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவான மார்னிங்காக இருக்கும், ஏன்னா வீக்கெண்ட் அவங்க இப்போவே அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தேவா சார் மியூசிக்கல்ல அவரே லிரிக்ஸ் எழுதி அவனே பாடின பாடல் கேட்டு வந்தாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக திப்பு மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில். யாராவது கோவமாக இருந்தாங்கன்னா இந்த பாட்டை கொஞ்சம் போட்டு பாருங்களேன், கோவம் கொஞ்சம் தனியவும் செய்யலாம். ஸ்டே டியூன்.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ரஞ்சித் சங்கீதான் வினயா வாய்ஸ்லெஸ் அவங்க கேட்டு வரும்போது 8:25 ஆகிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக சிங்கம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த சாங் எப்ப கேட்டாலும் ஒரு ஒரு ஸ்டெப் போடுவோம், கை இப்படி பண்ணி இந்த கிட்டார்ல வாசிக்கிற மாதிரி ஏர்ல வாசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டெப் தான் எனக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு இந்த சாங் கேட்டா என்ன ஸ்டெப் ஞாபகம் வரும்ன்றத நீங்க அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. ஷானன் மேஹா வாய்ஸ்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில, விவேகா அவர்களுடைய வரிகள்ல. ஸ்டே டியூன்ட், இது 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. எஸ் 8:45 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
0: எஸ் ரஷ் ஆர் ரெயின்போல அடுத்த பாடல் உங்களுக்காக பென்னி தயாள், பாக்யராஜ், ரயானா, தன்விஷா அண்ட் வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில. பாடல் கேட்டு வாங்க, ஸ்டே டியூன்ட்.

Hey, Mabla. Hey, Mabla. Hey, Mabla. Hey, Mabla. Hey, Mabla.

0: இனி எல்லாமே தூளு.
1: எஸ் மைனா படத்துல இருந்து சாங் கேட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடலா சர்வம் திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் த வே. விஜயஸ்தாஸ் வாய்ஸ்ல பா விஜய் அவர்களுடைய அவர்களை மீண்டும் 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சுகன்யா. ஸ்டே டியூன்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் சரியா 9:03 ஆயிடுச்சு. சென்னை வானொலி நிலையம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. அண்ட் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. இந்த ஷோ ரெயின்போ ரேப், இந்த 1 hour ஃபுல்லாக எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ண எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிளான் யுவர் ஒர்க் அண்ட் ஒர்க் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கலாம். சில பேர் மொபைல் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க, சில பேர் பேப்பரில் வந்து எழுதி வச்சுப்பாங்க, சில பேர் மனக்கணக்கிலே போடுவாங்க. ஸோ என்னவாக இருந்தாலும் சரி அதை ப்ராப்பராக வந்து பிளானிங் மோடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, ஸோ அதான் பிளான் யுவர் ஒர்க் அண்ட் ஒர்க் யுவர் பிளான். ஸோ இது பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் இன்னைக்கு இந்த விஷயத்தோட ரெயின்போ ரேப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஷோவில் ஃபர்ஸ்ட் சாங் நான் ப்ளே பண்ண போகிறேன் நாகாஷ் ஆசிஸுடைய குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத்துடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. ரெமோ படத்தில் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதோல.

அனிருத்தோட மியூசிக்ல ரெமோ படத்துல இருந்து சாங் கேட்டீங்க. நேரம் சரியா 9:08 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப், ரெயின்போ ரேப்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் ரஃபியுடைய குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ரஹ்மான் மியூசிக்ல இந்த பாடல் என் சுவாச காற்றை படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோல.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: நேரம் சரியா 9:16 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்பில் அடுத்த சாங் சங்கர் மகாதேவன் திப்புக்குரல்களில் வாலி வரிகளில் ஹரிஜராஜ் மியூசிக்கில் சாங் வந்துட்டே இருக்கு. மின்னலே படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமதோலு.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஏஆர் ரஹ்மான் இசை மற்றும் குரல்ல வாலி வரிகள்ல அன்பே ஆறுவீரே பரசந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:27 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இது ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன் அனிருத்தோட மியூசிக்ல. இந்த பாடல் தனுஷ் வரிகள்ல அனிருத், நடிஷா அண்ட் மாலவிகா மனோஜ் பாடியிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 9:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்ல சூப்பரான எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் ராஜா ராணி படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ்குமாரோட கம்போசிங்ல இந்த பாடல் கிளிண்டன் அண்ட் ஆல்கா பாடிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகள்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதூளு.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

மணிஷர்மா இசையில கபிலனுடைய வரிகள்ல சங்கர் மகாதேவன் குரல்ல யூத் படத்துல இருந்த சாங் கேட்டீங்க. நேரம் சரியா 9:42 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல இந்த பாடல் வாலி எழுதியிருக்காரு. ஏ ஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர் அண்ட் ஷாஹுல் அஹமீத் இந்த பாடலை பாடியிருக்காங்க காதலன் படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு.

ஏஆழகுமார் இசையில பாடல் கேட்டீங்க. காதலன் பாடல் அந்த நேரம் சரியா 9:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் பெனிதயால், நரேஷ் ஐயர் அண்ட் சோலார் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல, பாரணமாயிரம் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

நேரம் சரியா 9:54 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இது ரெயின்போ ராப் அண்ட் ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த 1 hour ஃபுல்லாக எக்ஸைட்டிங்கான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அண்ட் ஷோவோட லாஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன், முருகன் மகாலட்சுமி பவதாரணி குரல்கள்ல, வாலியோட வரிகளில், யுவன் சங்கராஜோட மியூசிக்ல, தீனா படத்துல இந்த சாங் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த எவர் கிரீன் சாங்ஸ், எப்போ கேட்டாலும் நமக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பாடுதல் இது. அண்ட் 10 மணிக்கு கெட் செட் கோ ஆர்ஜே சுகன்யாவோட மறுபடியும் நான் வந்துடுறேன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,40,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரே ஒரு க்ளூ இருக்கு, எல்லாமே இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் சாங்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன்.

0: ஏன்னா வந்து வரப்போற
1: இல்ல நேத்து வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே இருந்தது இல்லையா, அதனால வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்
0: டே வந்து
1: நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனாலையும் தான் நம்ம பண்ண போறோம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 2986-0038-2952-0554 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா.
1: ஓகே, பாஞ்சலங்குறிச்சி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட் 101.4.
0: எல்லாமே சமதோல.

0: set, go! Go!
1: எஸ் 10:11 ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம பேச வந்தாச்சு. என்ன பூர்ணி, ரெடியா இருக்கீங்களா?
2: எஸ் சினி குயிஸ் இல்லையா, சோ நம்ம ரெடியா இருக்கோம். இப்ப நம்ம லிசனர்ஸ்ட பேசிடலாம்.
1: எஸ் நிகழ்ச்சியோட முதல் காலர், வணக்கம். அந்த அத்தங்கரைய கேட்டு பாரு, மீன் புடிச்ச கதை அது சொல்லும். அது தென்னமேட்ட கேட்டு பாரு, பால் கறந்த கதை அது சொல்லும். அந்த ஆத்தங்கரைய கேட்டு பாரு, மீன் புடிச்ச கதை அது சொல்லும். அந்த தென்னம்பேட்ட கேட்டு பாரு,
2: சொல்லிடுங்க சொல்லிடுங்க. அது ஏன்
3: ஐயோ மனசுக்குள்ள இருக்கு.
1: இப்ப யாராவது சொல்லுவாங்க, அப்ப பாருங்க, அட பாவிகளா இந்த பாட்டு தானா அப்படின்னு யோசிச்சிருவீங்க. ஓகே, அடுத்த கலருக்கு வழி விடலாமா?
3: இல்ல
1: இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் சாங். அதுதான் க்ளூ. இன்னொரு க்ளூ வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இது.
3: சரி மேம், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துலாம்.
1: ஆமா ஆமா, நன்றி நன்றி சந்திரசேகர். வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யாரேங்கிறது?
4: பெரும்பாக்கம் வனஜா.
2: வனஜா மேடம், லிரிக்ஸ் கேட்டீங்களா?
4: கேட்ட மேடம்.
1: என்ன பாட்டு இது?
4: அந்த அத்தங்கரையே கேட்டு பாரு, பிறந்த பாரா நீ சக்கார நண்பா.
1: சூப்பர்,
2: நட்புக்காக
1: நட்புக்காக
2: நட்புக்காக சமங்க.
1: நீ சக்கார நண்பா சமங்க. நன்றி
4: நன்றி
1: நன்றி. ஓகே, அப்ளாஸ் அவரே பாடின பாடல் ரெட்ரோ திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு.

0: go!
1: பத்து மணி 17 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க, கெட் செட் கோ.
2: எஸ் கெட் செட் கோல இன்னைக்கு வந்து வரிகள் சொல்ல போறோம். நீங்க அது என்ன பாட்டு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க.
1: ஆமா, அப்படியே நாங்க வந்து அப்ளாஸா அள்ளி தெளிக்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான லிரிக்ஸ் சொல்லலாமா?
3: சொல்லுங்க, பாக்கலாம். சொல்லுங்க, சொல்றேன்.
1: பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை.
2: போது நினைக்கிறேன், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், இதை நீங்க கண்டுபிடிக்கலாம், நானே அழுதுருப்பேன். நன்றி நன்றி நன்றி,
2: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாரு.
1: ஓகே, அடுத்த காலர். வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து? ராகவன் சார், ரெடியா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
1: கேன்டீன் வடையில நூலை கண்டால் ஆல் இஸ் வெல், நூலை கொண்டு வா பட்டம் விடலாம்.
2: போதும் போதும்.
1: கேன்டீன் வடையில நூலை கண்டால் ஆல் இஸ் வெல், நூலை கொண்டு வா பட்டம் விடலாம்.

0: பாட்டுக்குள்ளே க்ளூ இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னு சொல்லும்போது அதுல ஒரு க்ளூ இருக்கு, நிறைய க்ளூ இருக்கு இதுல.
1: ரெண்டு பாட்டு கண்டுபிடிச்சேன். நான் பிளானிஸ் பிள்ளை உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணலாமா? ஜீன்ஸா?
0: ஜீன்ஸ் இல்ல, ஜீன்ஸ் இல்ல. அந்த டைரக்டரோட படம் தானா?
2: இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் சாங் வேற. நீங்க அப்படியே கண்டுபிடிங்களா? அது ஒரு பெரிய க்ளூ.
1: ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள சாங் ஒன்ன தடவை பாட்டுக்கு பண்ணலாம்.
0: வணக்கம்.
2: மாலினி தேவி மேடம்,
0: ரெடியா இருக்கீங்களா?
2: பாட்டு கேட்டீங்களா? லிரிக்ஸ்
3: என் ஃப்ரெண்ட் போல வருமா? பாட்டு
0: இல்ல, என் ஃப்ரெண்ட் போல ஆரம்பிச்சோம். இல்ல, வேற பாட்டு. அந்த ஹாஸ்டல்ல வருமே அந்த பாட்டு.
2: பேட்டரி கண்டுபிடிச்சீங்க, சூப்பருங்க, சூப்பர் மாலினி தேவி மேடம்.
0: நன்றி, நன்றி. அப்ப சிரிச்சபடியே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் இதே மாதிரி பல பேரோட சிரிப்புகளை கேட்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298600385025254. ஸ்டேட் இது 101.4.
2: இங்க எல்லாமே சமதோல.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மழையில நினைறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: go!
1: பத்து மணி 31 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சுகன்யா அண்ட்
2: நான் உங்க பூர்ணிமா.
1: எஸ், ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பூர்ணிமா, ஒரு தடவை வந்து நம்ம ரூல்ஸ் சொல்லிடலாமா?
2: எஸ் சொல்லலாம்.
1: எஸ், நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு பாடலோட இடைப்பட்ட வரிகளை சொல்லுவோம். அது என்ன பாடல், அதோட முதல் வரி என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒரே ஒரு பெஸ்ட் க்ளூ ஒன்னு இருக்கு. என்ன க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு
2: எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் சாங்ஸ்ல இருந்தா நாங்க அந்த வரிகளை எடுக்கிறோம். பெரிய க்ளூ.
1: ஆமா, இதான் உங்களோட க்ளூ. சோ இந்த க்ளூ அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே சாங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அடுத்த காலர், வணக்கம்.
3: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமா, எப்படி இருக்கீங்க? மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கு என்றும் விடுமுறை, கொல்லை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா.
2: என்ன
1: பாட்டு? இதுவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம். சரி, பாட்டை
3: கண்டுபிடிச்சீங்களா மேடம்?
1: ஃப்ரெண்ட்ஸ் படம் பேர். ஃப்ரெண்ட்ஸ்
2: சொல்லிட்டாங்க, ஆன்சர் லீக் அவுட் பண்ணிட்டாங்க.
1: ஆமா, நீங்க வந்து பாடல் மட்டும் சொல்லிருங்க பார்க்கலாம். கரெக்ட்
3: சொல்லுங்க மேடம். இன்னொரு லைன்,
1: மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கு என்றும் விடுமுறை, கொல்லை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா. இது வந்து அந்த பாட்டுல கேக்கும்போது இந்த வரியா நீங்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
3: ஆமா ஆமா, விஜய் விஜய் பாட்டு.
1: ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு விஜய் பாட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம் தான் இருக்கு அதிசயம்.
4: வணக்கம்,
2: உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம், சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
2: ஓகே சத்யநாராயணன் சார்,
4: ரெண்டு பேருக்கு வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: சுகன்யா வரிகள் சொல்றாங்க, கண்டுபிடி ஏதோ ஐடியா கிடைச்சதா? படம் பேர் கூட சொல்லிட்டாங்க அவங்க.
1: மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கு என்றும் விடுமுறை, கொல்லை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா. ஃப்ரெண்ட்ஸ் மூவி. ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஃப்ரெண்ட்ஸ் மூவியா?
1: ஆமா ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஓ, கெஸ் பண்ண முடியல மேடம், அடுத்து நான் சொல்லட்டும்?
1: சரி ஓகே
2: ஓகே.
1: வணக்கம்,
5: கார்த்திக் பேசுமாம்.
1: கார்த்திக், வரிகளை கேட்டுட்டீங்களா? கார்த்திக் கேக்கலையா? மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கு என்றும் விடுமுறை, கொல்லை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா.
5: முஸ்தபா பாட்டா?
2: முஸ்தபா. இங்க ஃப்ரெண்ட்ஸ் மூவின்னு சொல்லிட்டாங்க.
1: ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் படம்.
5: ஃப்ரெண்ட்ஸ் படம்.
1: எல்லாமே
2: செமதுல.

0: set, go, go!
1: பத்து மணி 40 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ல வந்த பாடல்.
2: எஸ் இப்போ வந்து கெட் செட் கோல நம்ம விளையாடிட்டு இருக்க கேம் வந்துட்டு பாடல் வரிகளை வச்சுதான் விளையாடிட்டு இருக்கோம் எல்லா சுகன்யா.
1: ஆமா, அந்த பாடல் வரிகளை நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல், முத முதல்ல கேட்டதுக்கும் இப்ப கேட்கறதுக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல் டிஃபரன்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா பூர்ணிமா?
2: எப்ப ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸா
1: இல்ல இந்த காட்டுக்குயில் மனசுக்குள்ள ஸ்பெஷலா இந்த சாங் பத்தி கேட்க?
2: அது அப்ப இருக்கிற எவர்கிரீன் சாங் தான். இப்போ நிறைய பேருக்கு இந்த பாடல் பிடிக்கும்.
1: ஆமா, இது எனக்கு அந்த லாஸ்ட் பீட்லாம் இளையராஜா அப்படி விளையாடி இருப்பாருன்ற மாதிரி இருக்கும் இந்த சாங்ல.
2: சோ தளபதியில் எல்லாமே ஹிட், பட் பர்டிகுலர் இந்த சாங்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்
1: இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து க்வெஸ்சன் வந்து அவுட் பண்ணிட்டோம், அதனால ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கென்றும் விடுமுறை, கொல்லை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா. இந்த லைன் வந்து
2: இந்த பாடல், இந்த பாடல் இருக்கிற படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி
1: சொல்லியாச்சு, கண்டுபிடிச்சு சொல்லிருங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சுகன்யா மேம், பூர்ணிமா மேம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: பத்மாவதி, கடலூர்ல இருந்து.
2: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சொல்லிட்டாங்களா?
2: இல்ல இல்ல, இன்னும் யாரும் சொல்லல, நீங்க சொல்லுங்க அப்போ.
3: குயிலுக்கு கூ கூ கூ.
1: தெய்வமே, எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம், கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி
3: நன்றி நன்றி
1: நன்றி. ஓகே,
2: ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: ஆமா, அடுத்த காலர். வணக்கம்.
4: மணிமாலா மேடம்.
1: மணிமாலா எப்படி இருக்கீங்க?
2: மணிமாலா, உங்க பேர் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அழகா இருக்கேன் சொல்லிட்டு.
1: சரி, ஓகே, உங்களுக்கான வரிகள் சொல்லட்டுமா? சவுத்து முதல் நார்த்து சொல்லி கொடி ஏத்து, கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம், கலாம் கலாம் அப்துல் கலாம் சொன்னை வார்த்தை கோர் சலாம். இதுக்கு மேல கொடுக்க முடியாது, சூப்பரான ஒரு பாட்டு.
2: எஸ், இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் சாங் தான். 2011-12 இந்த மூவி வந்திருக்கலாம், 2008-12 அந்த சீரீஸ்ல வந்த மூவி இது.
1: இல்ல இல்ல, பாய்ஸ் இல்ல,
2: பாய்ஸ் இல்ல இல்ல.
1: இது வந்து ஒரு லேடி பேர்ல வந்த படம், இந்த படத்தோட பேர் வந்து ஒரு பெண்ணோட பெயர்.
2: இயக்குனர் சொல்லிடலாமா? வெங்கட் பிரபு உடைய திரைப்படம். ஓ மை காட், சரி என்ன பாட்டு? பாட்டு மட்டும் வேணும்.
1: ஓகே, சரி, அடுத்த கால் சொல்றாங்களா பாக்கலாமா பூர்ணிமா?
2: எஸ், பாக்கலாம்.
1: ஓகே, வணக்கம்.
3: குட்
2: மார்னிங் மேடம், கிடைச்சிருச்சு இப்போ. சொல்லுங்க.
1: கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம், இந்த பாட்டு வந்து சரோஜா திரைப்படம்னு ஒருத்தவங்க
2: கண்டுபிடிச்சிட்டாங்க. சரோஜான்னு
1: கண்டுபிடிச்சாங்க. இல்ல, சரோஜா சமாளிக்கணும். இல்ல,
2: அது படம் பேரு சரோஜா.
1: சரி, ஓகே, அடுத்த கால சொல்றாங்களா பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன் மேடம்.
2: கலீல் அகமது
1: சார், ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடியா இருக்கு மேம்.
1: ஓகே, சவுத் முதல் நார்த் சொல்லி கொடி ஏத்து, கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம், கலாம் கலாம் அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை கோர் சலாம், சரோஜா திரைப்படம் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். என்ன பாடல் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சவுத் முதல் நார்த் சொல்லி கொடி ஏத்து, கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம், இந்த பாட்டு.
2: அந்த பாட்டு, இது வந்து சரோஜா திரைப்படத்துல வர ஒரு பாட்டு.
1: ஒரு பாடல் கேட்டுலாம் போறீங்க. 101.4
2: இங்க எல்லாமே

0: 10:50 on the clock. Yes, get set, go. தான் கேட்டு இருக்கீங்க.
1: And get set go-ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாடல் வரிகளை சொல்லி அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்க தருக்க க்ளூ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு சாங்ஸ்.
0: ஓகே, ஒரே ஒரு பாடோட வரிகள் வந்து ரொம்ப நேரமா போயிட்டு
1: ரொம்ப நேரமா போகுது, இன்னும் கண்டுபிடிக்கல. பேச பாக்கலாம், யாருமே சொல்லல, நம்மளே பாடிடலாம்.
0: கனவுகளை காணலாம், காரியங்கள் கூடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கலர் சொல்லலாம், நானே சொல்லிடுவேன். வணக்கம். வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஓடி வராங்களா? வணக்கம், ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? காரியங்கள் கூடலாம், சரோஜா திரைப்படம்
1: அப்படின்னு வர பாட்டு.
0: அதோட முதல் வரி
1: காருங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
0: ஓகே, நாமளே சொல்லிடலாமா பூர்ணிமா?
1: எஸ், சரோஜா படத்துல என்ன பாடல் அது? தோஸ்த் தோஸ்த் கில்லை வாஸ், அதேதான் அந்த பாட்டு தான் இது.
0: ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த காலர் கிட்ட நம்ம வந்து நிறைவ நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஒன்னு வச்சிருக்கேன், அதுதான் நிறைவா கேட்கணும்னு சொல்லிட்டு. வணக்கம்
2: சுகன்யாவுக்கும் பூர்ணிமாக்கும் காலை வணக்கம் சார். மேடம்
1: வணக்கம்.
2: கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் பார்த்திபன். நீங்க நல்லமா இருக்கீங்களா? நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும்.
1: தொண்ணூறு பாட்டு இப்ப வரைக்கும்
0: நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும்.
1: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்.
0: என்னது?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல. ஓகே, அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம். எஸ்,
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: பிரபு, சென்னை.
0: ஓகே பிரபு சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்றத? நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சி நான் வந்து சந்திக்கிறேன்.
1: மறுபடியும் 11 மணிக்கு நான் அடுத்த நிகழ்ச்சியில உங்களுடன் சந்திக்கிறேன்.
0: இந்த நாள் மட்டுமில்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டே டியூன்ட் டு தி 101.4.
1: இங்க எல்லாமே செமதுல
0: சொல்லிட்டு இந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு
1: சொல்லாம இருக்க முடியுமா
0: எப்படி? சோ காதல் தேசம் படத்துல இருந்து அதே பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:04 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, அண்ட் நான் உங்க பூர்ணிமா. எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். அண்ட் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து அருமையான இதமான மெலடிஸ் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் அடையணும், ஒரு செயல் முடிக்கணும்னா அன்னைக்கு அந்த டேல அதற்கான கான்ட்ரிபியூஷன் என்ன, அது சில நிமிடங்களா இருக்கலாம், சில மணி துளிகளா இருக்கலாம், பட் அந்த மாதிரி சில நிமிடங்களை ஒதுக்கி அந்த வேலைக்காக நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நீங்க வந்து அடைஞ்சிருவீங்க, அதை வந்து வெற்றியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தோட அருமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. அண்ட் இப்ப ஹரிச்சரன் குரல்ல வைரமுத்து வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு பைரவா படத்துல.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே. எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேஷ்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் சரியா 11:12 ஆகுது. FM ரெயின்போ 101.4 கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன். ரெயின்போ இதமான பாடல்கள், இதமான மெலடிஸ் உங்களுக்காக. அண்ட் அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் திப்புடைய குரல்ல பா விஜய் வரிகள்ல தேவிஸ்ரீ பிரசாத் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் பாட்டுல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். FM ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அண்ட் உங்களுடன் ரெயின்போல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் SP பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி குரல்கள்ல, வைரமுத்து வரிகள்ல, AR ரஹ்மான் இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கு ஜோடி படத்துல இருந்து. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோளு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் சரியாக 11:31 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. இதமான அருமையான மெலடிஸ் கேட்டுட்ருக்க இந்த நேரத்தில் அடுத்து நான் ப்ளே பண்ண போகிற சாங், இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் தாமரை வரிகளில் அனிருத் மற்றும் நீதி மோகன் பாடியிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதோடு.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: Rainbow F 104.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூளு.

0: வைரமுத்து வரிகள் அழகுமான இசையில கிளின்டன் தேவன் அண்ட் டோமினிக் பாடின பாடல் கேட்டீங்க. கண்டு கொண்டேன் படத்துல இருந்த நேரம் சரியா 11:43 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த இந்த ஷோ உங்களுடன் ரெயின்போ. இதுலமான மெலடிஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் எந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஏ அழகுமான் இசையில இந்த பாடல் வாலி எழுதியிருக்காரு. சீர்காழி சிவச்சிதம்பரம் மற்றும் சுலர் நதலதா உங்களுடைய குரல்கள்ல பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜிலுனு ஒரு காதல் படத்துல இருந்து இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோல.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் என்

வைரமுத்து வரிகள்ல ஹாரி ஜெயராஜ், மியூசிக்ல ஹரிஹரன், டிம்மி மற்றும் அனுபமா பாடிய பாடல் கேட்டீங்க. மஜ்னு படத்துல இருந்து நேரம் சரியா 11:56 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியுடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த 1 மணி நேரம் அருமையான மெலடிஸ் எல்லாம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அண்ட் அடுத்து ஷோவுடைய லாஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் அனிருத்துடைய மியூசிக்ல அனிருத் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இந்த பாடலை பாடியிருக்காரு. தனுஷுடைய வரிகள்ல பேட்ட படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் இதோட சைன் ஆஃப் பண்றேன். மற்றும் ஒரு அருமையான நாள்ல அருமையான நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from me, பூர்ணிமா. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய

அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜெக்மே வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா ஹரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யண்டா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் என்பது இந்தியாவில் விவசாயத்தை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய தேசிய திட்டம். விவசாயிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் சரியான தகவல்களை சரியான நேரத்தில் வழங்கி விவசாயத்தை லாபகரமானதாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலத்தின் தன்மை, ஈரப்பதம், வளத்தன்மை போன்றவை டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் தேவையான இடத்தில் தேவையான அளவு நீர், உரம், மருந்து ஆகியவற்றை அளிக்க உதவுகிறது. ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் வயல்களை கண்காணித்து பூச்சி மருந்து தெளிக்கப்படுகிறது. இவை யாவும் துல்லிய வேளாண்மைக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. IoT சாதனங்கள் மூலம் மண்ணின் ஈரப்பதம், வெப்பநிலை, pH மதிப்பு போன்ற தகவல்கள் நேரடியாக விவசாயிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுகின்றன. இதற்கான டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்க்க இந்த திட்டம் வழிவகுக்கிறது. காலநிலை தரவு, மண் தகவல், பயிர் தரவு, சந்தை விலை போன்ற லட்சக்கணக்கான தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இதற்கு AI தொழில்நுட்பம் துணை புரிகிறது. சிறந்த பயிர் தேர்வு, நோய் கணிப்பு, மகசூல் கணிப்பு போன்றவை இந்த AI தரவுகள் மூலம் சாத்தியமாக்கப்படுகின்றன. டிஜிட்டல் வேளாண்மை பணியின் முக்கிய குறிக்கோள் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே ஆகும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பில் இந்த திட்டம் அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த இயக்கம் ஆதார் மற்றும் UPI போன்று விவசாயிகளுக்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பான அக்ரிஸ்டாக் என்பதை உருவாக்கியுள்ளது. இது தனிப்பட்ட விவசாயிகளின் அடையாளங்கள், நிலப்பதிவுகள், பயிர் தரவுகள் மற்றும் அரசு திட்ட பயன்கள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கிறது. இந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தரவு பகுப்பாய்வு, மொபைல் பயன்பாடுகள், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள் மற்றும் சென்சார்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நிகழ்நேர வானிலை, பயிர் ஆரோக்கியம் மற்றும் சந்தை விலைகள் குறித்த தகவல்களை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது. விவசாயிகளுக்கு துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் பயிர் திட்டமிடல், பூச்சி மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது. அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை விவசாயிகள் விரைவாக அணுக முடிவதால் அரசு திட்டங்கள், பயிர் காப்பீடு மற்றும் கடன்

வழங்கும் முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது. பயிர் பரப்பு மற்றும் மகசூல் பற்றிய துல்லியமான புள்ளி விவரங்கள் மூலம் பயிர் காப்பீடு கோரிக்கைகளை கண்காணித்து திறமையாக நிர்வகிக்க முடிகிறது. தேசிய மின் ஆளுகை திட்டம் வாயிலாக விவசாயத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தள தயாரிப்பு, கணினி பயிற்சி, ஆய்வகங்களை நிறுவுதல், வன்பொருள் மற்றும் மென்பொருள் கொள்முதல், மாநில திட்ட மேலாண்மை அலகுகளை அமைத்தல் போன்றவற்றிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் பயிர்கள் பற்றிய விரிவான தகவல்களை பெறவும், இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் சேதங்களை மதிப்பிடவும் விவசாய ஆதரவு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகள் காப்பீடு பெறுவதை எளிதாக்குகிறது. மண் வரைபடமாக்கல் முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் மண்ணின் தரம் குறித்த முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. மண்ணின் திறனை மதிப்பிடுவதும் அதன் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அங்கம் டிஜிட்டல் பொது பயிர் மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகும். இது நாடு முழுவதும் மொத்த தானிய உற்பத்தியை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்திற்கு துல்லியமான தரவை வழங்குகிறது. இதன் மூலம் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க முடிகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் அடையாளத்தை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கிறது. அத்துடன் அவர்களின் பயிர்கள், நிலம் மற்றும் பிற வேளாண்மை தரவுகள் பற்றிய விரிவான தகவல்களையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி திறன் மற்றும் வருமானம் கணிசமாக உயர்கிறது. கூடுதலாக காலநிலை மற்றும் பிற தடைகளால் ஏற்படும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ள இந்த இயக்கம் விவசாயிகளுக்கு துணை நிற்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

சடா, நேரம் 12:09 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதின்னு சொன்ன உடனே வந்து அப்படியே ஃபோனு இங்கே பிளிங்க் பிளிங்க் பிளிங்க்னு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்நேகிதிகள் எல்லாரும் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம், கண்டிப்பாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டு நானே வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறேன். பில்டப்லாம் இவ்வளோ ஓவராக இருக்கே, அப்படி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து இது எனக்காக எழுதப்பட்ட பாட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டும் இருக்கும். ஸோ ஒரு கதையை படிக்கும்போது இல்லை ஒரு பாட்டை கேட்கும்போது, சார் இந்த கதை வந்து அப்படியே என் கதையை வந்து திருடி எழுதின மாதிரியே இருக்கே, இல்லை இந்த கதை வந்து எனக்காக எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும். இல்லை ஏதாவது ஒரு பாட்டை கேட்கும்போது இந்த பாட்டு வந்து எனக்காக எழுதியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? எல்லாருக்கும் கண்டிப்பாக அப்படி ஒரு பாட்டு இருக்கும். ஒரு பாட்டு என்ன, நிறைய பாட்டு இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் லிஸ்ட்டில் உங்க லைஃப்ல இருக்கிற பாட்டு என்ன அப்படிங்கறதா வந்து என்கிட்ட கால் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க. சோ ஸ்நேகிதிகள் எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் வந்து சொல்றேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டுட்டு 298-6-0038 295-2554. என்ன இவ்வளவு சுலவா சொல்றேன்னு கேட்டீங்களா?

சத்தமாக சொல்கிறேன்னு வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, அதனால தான் ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298603 8 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கும் ஸ்நேகிதிகள் மட்டும், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்நேகிதிகள் மட்டும் கால் பண்ணி இருந்து நீங்கள் என்கிட்ட பேசுங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டு, வசீகரா படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் சின்மையோட வாய்ஸில், நாமத்துக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 12:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ ஹாய் ஸ்நேகிதியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அதாவது ஏதாவது ஒரு பாட்டை கேட்கும்போது, அதாவது ஏதாவது ஒரே ரைமிங்காக இருக்குல்ல, அதான் ஏதாவது ஒரு பாட்டை கேட்கும்போது இல்லை ஒரு கதையை படிக்கும்போது, ஆ இது எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுன பாட்டு என்ன இல்லை அந்த கதை என்ன அப்படிங்கிறதான் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ ஸ்நேகிதிகள் வரிசையாக லைனில் இருக்காங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். பாத்தீங்களா இப்படிதான். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: கலா மேடம். கலா பேசுறீங்க?
0: கலா பேசுறீங்க. கலக்கல் கலா, நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு சொல்றீங்க? என்ன பாட்டு சொல்றீங்க?
1: புதிய வார்ப்புகள்.
0: புதிய வார்ப்புகள். சூப்பர்
1: சூப்பர்.
0: இதயம் ஒரு லைன் பாடுங்களேன்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் இங்க பேசுறீங்க?
2: ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் பாராட்டுகள். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: சொல்லுங்க மேம். எனக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோன்றிய பாடல் இல்ல கதை எது?
2: எனக்காகவே எழுதுனது பாடினதுங்கிற மாதிரியா, அந்த பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல தோலை குயிலே காலை கதிரே அள்ளும் அழகே அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க மேம். அது சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க அந்த சரிதா மேம் வந்து சைலஜா மேம் பாடி இருப்பாங்க அந்த பாட்டு. நாங்க ஊருக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி காடு வயல் அதெல்லாம் தாண்டி ஆறு குளம் எல்லாம் தாண்டிதான் நாங்க போகணும். அப்ப அந்த பாட்டெல்லாம் முணுமுணுச்சுக்கிட்டே போவாங்க. அப்ப இந்த சைக்கிள்ல போகும்போது நமக்காகவே எழுதியிருப்பாங்க இந்த பாட்டு அப்படின்னு தோணுங்க மேம். அப்ப எங்க காலத்து பாடம் போனோம் ஆறாவதுல இருந்து அங்க போகணும், வெளியூர் போகணும். அப்ப அந்த போகும்போது அந்த சைக்கிள்ல போகும்போது அந்த பாட்டு ரேடியோல எல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்ப முணுமுணுத்துக்கிட்டே போவோம் அந்த பாட்டெல்லாம்.
0: சூப்பர்மா சூப்பர்மா. பொண்ணு யாரு இப்ப சொல்லுங்க? பொண்ணு யாரு?
2: பொண்ணு ஹேமலதா கள்ளக்குறிச்சி.
0: நீங்க மாத்தி சொல்றீங்க, பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு தான் சொல்லணும்.
2: பொண்ணு ஊருக்கு புதுசு.

0: தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 12:21 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதிகள் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஸ்நேகிதிகள்கிட்ட வரிசையாக பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: சசிகலா பேசுறேன் மேடம்.
0: சசிகலா எங்கிருந்து பேசுறீங்க?
1: சைதாப்பேட்டையிலிருந்து.
0: ஓகே, சொல்லுங்கம்மா. உங்களுக்காகவே எழுதின கதை இல்ல, உங்களுக்காக எழுதின பாட்டு மாதிரி தோன்ற அந்த பாட்டு இல்ல கதை இது?
1: அந்த பாட்டு வந்து நாலரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை.
0: ஆஹா,
1: அந்த பாட்டு
0: சூப்பர்மா. இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து பண்ணலாம்ல. நல்லா பாடுறீங்கம்மா, நன்றி.
1: ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. எனக்காகவே எழுதுனது மாதிரி ஒரு இருக்கும்.
0: சரி சரி, உங்களுக்காக தான் எழுதியிருக்காங்க. நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசுறல.
2: கண்டிப்பா
0: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வந்து என்ன, எனக்காவே எழுதின பாட்டு வந்து புத்தம் புது காலை பொன்னிறவேளை. அது டெய்லியுமே கேட்டா கூட எனக்கு அதுக்கு அது
0: சலுக்காது, சலிக்காது.
2: எழுதின மாதிரி இருக்கும் அந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர்மா, அழகா பாடுனீங்க. நன்றிம்மா, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஸோ வந்து இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு திருப்பியும் சொல்கிறேன். அதாவது உங்களுக்காகவே எழுதின பாட்டு இல்லை கதை, அதாவது ஏதாவது ஒரு பாட்டை கேட்கும்போது இல்லை ஒரு கதையை படிக்கும்போது இது நமக்காகவே எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணுற அந்த ஒரு கதையை தான் கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986006038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி எங்கிட்ட பேசுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம். ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: வள்ளி, நல்லா இருக்கீங்களா? வள்ளி,
3: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி
0: பேசுறீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்கம்மா.
3: எனக்கு ரெண்டு பாட்டு சொல்லுவேன்.
0: ரெண்டு பாட்டு, எத்தனை பாட்டு வேணாலும் சொல்லுங்க, காசா போடுமா சொல்லுங்க.
3: சோதனை மேல் சோதனை போதுமடா.
0: ஏன் இந்த சோகம்
3: கேக்குற? அது வாய்க்கல அப்படிதான் மேடம். ஜாலியா இருக்கணும் நினைச்சா ஒரு பிரச்சனை வந்து இன்னொரு பிரச்சனை வருது. அதுக்கு ஒரு ஆறுதல் பாட்டு வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அந்த சாங்ஸ். ஒரு நம்பிக்கை வாய்க்கல, ஒரு நம்பிக்கையா இருக்கிற மாதிரி இருப்பேன்.
0: கவலைப்படாதீங்கம்மா. நன்றிமா, நன்றி, நன்றி. பாருங்க எப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து சோகமா இருக்கும்போது சோகப்பாட்டெல்லாம் கேட்கப்படாது, சரியா? நல்ல பாட்டா கேட்கணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம இன்னும் சோகத்துக்கு போயிடுவோம். ஸோ நிகழ்ச்சியில வந்து ஒரு அடுத்த ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் படத்துல ஒரு சூப்பரான பாட்டு, இந்த பாட்டை கேட்டு உருகுங்க, உருகுதே உருகுதே மருகுதே அப்படிங்கிற பாட்டு தான். சங்கர் மகாதேவன் அண்ட் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல, நாமத்துக்குமாரோட வரிகள்ல, ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே

நேரம் 12:31. நேயர்கள் கவனித்திருக்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 12:32 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ அஜய் கவிதா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாட்டை கேட்கும்போது இல்லை ஒரு கதையை படிக்கும்போது ஆஹா இது எனக்கே எழுதின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுன பாட்டு இல்லை அந்த கதை என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-18 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சூப்பர்,
0: நல்லா சொல்றீங்க. பா இது கேட்டுட்டு இருக்க போறாங்க பாருங்க. அந்த தைரியத்துலதான் சொல்றீங்களா?
1: இந்த பாட்டு அவங்களே ரொம்ப ரசிப்பாங்க.
0: ஓ சரி சரி.
1: நான் பேசுறது அவங்க மனசுல என்ன இருக்கோ என் மனசுல என்ன இருக்கோ அதுதான்.
0: ஓ கே டெலிபதி மாதிரி ஒர்க்காவதா? நான் நினைச்சா நீ சொல்ற, நீ நினைச்சா நான் சொல்றேன். சரி சரி சரி, நல்லதுமா, நல்லது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றிமா. ஐயோ நிகழ்ச்சியில் நீ கூட அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சூப்பர்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோங்கம்மா. பழைய பழைய நினைவுகளை கிண்டி விட்டுட்டிய, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா?
0: ஆமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது நான் வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்க பெரியப்பா வீடு, நாங்க எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருப்போம். அத்தை வீடு இருப்பாங்க. அத்தை மையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எங்க அத்தை
0: பையனை.
2: கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டப்போ, அப்போ எங்க அத்தை வீட்டுல நான் இருக்கும்போது இந்த பாட்டு படிச்ச ஞாபகத்துக்கு, இந்த இது உங்க படிப்பாங்க சாவித்திரி அம்மா,
0: அத்தை மகன்
2: போய் வரவா, அம்மா மகனி போய் வரவா அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனைகளோட இருந்தப்போ, அப்ப நம்ம ஊருக்கு நான் வரும்போது இந்த பாட்டு நானே படிச்சது மாதிரி எனக்கே உள்ள கதை மாதிரி. அப்புறம் குடும்பத்துல பல பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கடைசியில சமூகமா திருமணம் முடிஞ்சிச்சுங்கம்மா எங்களுக்கு.
0: அப்ப திருப்பி அவரு பாடினாரா அத்தை மக ஒன்னு நினைச்சுன்னு?
2: பார்த்தமா பிள்ளை முகம் பார்க்கவா, முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்க்கவா. அந்த பாட்டோட ஒவ்வொரு வரிகளுமே எங்க எங்க அத்தை மையம் தான் அவங்க எனக்கு. அதனால அவங்க எங்களோட கதைகள் பூராமே அந்த பாதகாணிக்க கதை மாதிரியே இருக்குங்கம்மா. கடைசியில் எல்லாரும் சமூகமா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை, திருமணம் முடிகிறத காட்சிகளும் எங்க எங்க வாழ்க்கையிலயும் நடந்துச்சுங்கம்மா.
0: சூப்பர்மா, மகிழ்ச்சிமா. இதுதானா
2: கட்டாயமா? நல்ல ஒரு இது. அது அதை நீங்க நினைவுபடுத்தினதுல நாங்க ஆனந்தப்படுறோங்கம்மா. எல்லாருக்குமே ஒரு
0: வணக்கம். யாரிங்கண்டி பேசுறீங்க?
3: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவட்டில இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
3: அதாவது எல்லா பாட்டுமே பொருத்தமா தான் வரும். சில கதைங்கள்லாம் பார்த்தா நம்ம

0: பொருத்தமா தான் இருக்கும்.
1: ஆமா, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு கதை இருக்கும்.
0: ஆமா ஆமா. பூ கூட நாறு போல, கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பே, மதுர வீரம் பொம்மி போல,
1: போடுங்க போடுங்கோட
0: நூலு போல, சேர்ந்திருக்கும் சொந்தந்தான், திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்தந்தா, மாமாவே நீ வேணும்
1: ஏழு ஏழு
0: ஜென்மந்தா. அதே மாதிரி நிறைய கஷ்டங்களும் வரும் வாழ்க்கையில. அதுக்கு
1: எப்படின்னா,
0: அதில் போலவே இந்த பூமியை படைத்தானே ஆண்டவன் ஆசைப்படி, இந்த பூமி அமையலையே ஆண்டவன் ஆசையே,
1: இங்க பொய்யா
0: போய்விடு, மனிதர்கள் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா, நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேரு சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே, இன்பம் என்ற சிற்பிக்குள் தான் துன்பம் என்ற சிற்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே.
1: இடையில இருக்கா
0: கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலையை கண்டு கொள், காலுக்கு எப்படி செருப்பு வந்தது முள்ளுக்கு நன்றி சொல்,
1: காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். இது உண்மையாவே சூப்பரான பாட்டு தெரியுமா? நீங்க பாடின ரெண்டு பாட்டுமே பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை பாடிருக்கீங்க.
0: ஆமாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டெல்லாம் எனக்கு.
1: சூப்பர் சூப்பர். அது வந்து அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல சந்தோஷம்னு ஆரம்பிக்கும், அதனாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் டவுனா இருக்கேனோ அந்த பாட்டை கேட்டு ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணிக்கிறது என்னையே.
0: ஆமா ஆமா, எல்லாருக்குமே அது வந்து நல்லா எழுதியிருக்காங்கம்மா, சூப்பரா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை கவிதை வாசிப்போம், மனதையோ சிப்போம், முயற்சி என்னும் ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம்.
1: சூப்பர்மா சூப்பர்மா, லிஸ்ட் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு
0: இருக்கு. நன்றி நன்றிமா.
1: சூப்பர்மா நன்றிமா. நேர்கள் அப்புறம் வெயிட் பண்ணி கோச்சுப்பாங்க, பட் இருந்தாலும் சூப்பரா பாடுனீங்க. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: பின்னாடி குக்கர் விசில் அடிச்சு அவங்கள வந்து அழைச்சிட்டே இருக்கு. இருந்தாலும் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இங்க பாட்டே தேவையில்ல போல இருக்கு. பாருங்களேன், இவங்களே வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் வந்து பாடி பாடி வந்து டயர்ட் ஆகிட்டு இருப்பாங்க, அதை நான் வந்து கேட்டு கேட்டு டயர்டாகலை, என்ஜாய் தான் பண்ணேன். ஸோ சிறுத்தை படத்துலேருந்து செல்லம் வாடா செல்லம் அப்படிங்கிற பாட்டு தான் வந்து வந்துட்டே இருக்கு. உதித் நாராயணனோட அண்ட் ரோஷன் பேர் என்ன, சரி ஓகே சொல்கிறேன். நாமத்துக்குமாரோட வரிகளில் வித்யாசாகர் மியூசிக்கில் வந்து உதித் நாராயணன் வாய்ஸில் வந்து இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 12:43 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்கும்போது இது எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கு, இல்ல ஒரு கதையை படிக்கும்போது இது எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற பாட்டு என்ன, இல்ல அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து படத்தோட கதையும் பாட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் யாரும் கதை சொல்லல, யாராவது கதை சொல்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 298603 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்கம்மா?
1: நான் வந்து சண்முகவேல் பேசுறேன்.
0: சண்முகவேல்.
1: ஆமா.
0: இது வந்து ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சி. நன்றி. அடுத்த நேர் வணக்கம். போயிட்டீங்களே பாருங்க, அவர் பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு காலஸ் வந்தாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேசுறீங்க?
2: பட்டாபுரம்ல இருந்து கலையரசி.
0: சொல்லுங்க கலையரசி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். திரைப்படத்துல நடந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடந்ததான்னு கேக்குறீங்களா மேடம்?
0: இல்ல, திரைப்படம் இல்ல, ஏதாவது ஒரு கதை இல்ல ஏதாவது ஒரு பாட்டை கேட்கும் போது இது நமக்காகவே எழுதுனது போல இருக்கேன்னு தோணும்ல.
2: ஆமா ஆமா.
0: அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை இல்ல கதையை சொல்லுங்களேன்.
2: கல்லூரி மாணவர்கள் வாடி தோழி கதாநாயகி அப்படின்னு அந்த தோழிகள் எல்லாம் சேர்ந்து பாடுற பாடும்போது நமக்கு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில
0: சரி
2: ஸ்கூல்ல நம்ம டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கோம்லப்பா, ஆனுவல் டே எல்லாம் கலந்துட்டு இருக்கோம், டிராமா டான்ஸ் அது மாதிரி. ஆனா அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நமக்கு அந்த மாதிரி தோறும், நம்ம நமக்காக அந்த இதுபட்ட மாதிரியா இருக்கும். அந்த
0: எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் துளாபாரத்துல. உங்களுக்கு பிடிக்கும்ல, போட்டுடலாம் விடுங்க, கவலைப்படாதீங்க, போட்டுருவோம்.
2: நன்றி.
0: அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ஆவடியில இருந்து ராணி, ரொம்ப அமைதியா பேசுறீங்களே, சொல்லுங்கம்மா. கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
1: அது என்னது அப்படின்னு சொன்னா, இந்த சூரியகாந்தி படத்துல இருக்குல்ல, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது
0: கருடா சௌக்கியமா,
1: அந்த பாட்டு வந்து ஊருக்குலாம் போனா ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா, நான் வந்து உட்காந்து பரமசிவன் கழுத்தில் இருந்துட்டு பாடணும்னு எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பாடாத பாடாத தாங்க முடியல தாங்க முடியல.
0: அந்த பாட்டுதான் உங்க ஃபேவரட் பாட்டோ?
1: ஆமா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாதான் நல்லது. நம்ம இன்னொரு இடத்துல போயிட்டு பேசும்போது எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேவலமான பாடக்கூடாது, பாடாத பாடாது பெற்ற மாதிரி. அதனால ஏதாவது என்ன இதை சொல்லிடுவேன், இந்த பாட்டு தான். ஆனா ரொம்ப பிடிக்கும், அர்த்தம் உள்ள பாட்டுல.
0: இல்ல இல்ல, சூப்பரான பாட்டு தான், உண்மையாவே நிறைய வாழ்க்கை தத்துவங்கள் அந்த பாட்டுல அடங்கியிருக்கும்.
1: ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும்ல அது, அதாவது ரசிச்சு கேட்கலாம் கூட. ஆனா கஷ்டமா இருக்கும்போது இதை பாடும்போது ஒரு மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை எல்லாம் நான் மறந்துடும், அப்படி ஒரு மாதிரி போயிடும்.
0: ரொம்ப சூப்பர்,
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ
0: தேங்க்யூ. பாருங்க, சில நேரம் வந்து இந்த மாதிரி தத்துவ பாடல்கள் எத்தனை பேருக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வரலாமா? என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரௌத்ரம் படத்துக்காக ஒரு பாட்டு, மாலை மங்கும் நேரம். ஆஹா, மத்தியான நேரத்தில் உட்காந்துக்கிட்டு மாலை மங்கும் நேரம் பாட்டு போடுறீ அப்படிங்கிறீங்களா? ரணிலா ரெட்டி அவங்களோட வாய்ஸில், தாமரையோட வரிகளில் பிரகாஷ் நிக்கி அவங்களோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதொல்லு.

0: ரொம்ப அமைதியான பாட்டு, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குல்ல. நேரம் 12:53 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுட்ருந்தீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஆமாம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பாடல்களை சொன்னீங்க, நிறைய வந்து படத்தோட கதைகள்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு காலர் ஒருத்தரை மட்டும் எடுத்துடலாமா? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் கவிதா மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
1: என்னோட தோழி பேரும் கவிதா
0: தான். ஒரே ஒரே சூப்பராக இருக்குல்ல கவிதா. கவிதா சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான் வந்து மேடம் இந்த ரோஜா படத்துல, ஆமா அந்த படத்துல அந்த பாட்டு வரும் பாத்தீங்களா, அப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்கேன்
0: நானு.
1: அப்ப அந்த பாட்டு அந்த சின்ன சின்ன அந்த மீன் பிடித்து மீண்டும் ஆசை மேகங்களை, அந்த பாட்டை இப்ப கூட நானு பாடிட்டு இருப்பேன் மேடம்.
0: சூப்பர்மா.
1: அது வந்து எனக்கு ஆமா இப்ப அந்த மீன் வரும், அந்த எப்படி சொல்றது, அந்த பழைய ஞாபகம் வரும் அந்த பாட்டு வந்து கேட்டாங்க. அது வந்து என்னுடைய ஃபேவரட் பாட்டு.
0: சூப்பர்மா, சூப்பரா பாடுனீங்க, சூப்பரா வந்து சொன்னீங்க. கவிதாவை கேட்டேன்னு சொல்லுங்க.
1: ஆ ஓகே மேம்.
0: சூப்பர்மா, நன்றிமா. சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பாடிட்டு போயிட்டாங்க. உண்மைதான், சின்ன சின்ன ஆசைகள் வந்து இருக்கிறது தப்பு கிடையாது. நிறைய ஆசைப்படுங்க, நிறைய என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே ரசிங்க. இப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் சொன்னீங்களா, அவங்க ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாங்களே அந்த அழகான விஷயங்களை. ஸோ ஒரு பூனைக்குட்டியா இருக்கட்டும், ஒரு பூச்செடியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் ரசிச்சா ஜாலியா இருக்கும், எதை பத்தியுமே கவலை இருக்காது. நிகழ்ச்சியோட நிறைவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, எனக்காக ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னு ஒன்றா ரெண்டா அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன் கேட்கும்போது அது ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் சில பாட்டு வந்து கேட்கும் போதெல்லாம் வந்து இது எனக்கு தான் எழுதுனது, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து, அந்த ஷாஜகான் படத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் ஊர் லைனுமே வா எனக்கு எனக்கு தான் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேட்கும் போதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்களும் கேட்டு பாருங்கள், கேட்டு உங்களுக்காகவே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய கதைகளும் அந்த மாதிரி இருக்கும், நிறைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ஸோ அதனால எந்த பாட்டாக இருந்தாலும் எந்த கதையாக இருந்தாலும் ஸோ நல்ல பாடல்களை நல்ல விஷயங்களை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுறதுல தப்பே இல்லை இல்லையா. யாருமே துணையா இல்லை அப்படின்னு கவலையே படக்கூடாது. இந்த மாதிரி சும்மா இருக்க விஷயங்களில் தனியாக இருக்க சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பாடல்களை கேட்குறீங்க இல்லை ஒரு கதைகளை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஜாலியாக இருக்குங்க. தனியாகவே இருக்கிற மாதிரி ஃபீலே வராது. கூடவே ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ வச்சுக்கலாம், தப்பு இல்லை, ஜாலியாக இருக்கும். ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டீயை போட்டு உட்காந்து படித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும்.

ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். நிறைய நிறைய பேர் வந்து ஜாலியாக பேசுனீங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கால் பண்ண எல்லாருக்குமே நன்றி. லைன் கிடைக்காதவங்களுக்கும் வந்து பரவாயில்ல, கேட்டுட்டு இருக்கீங்க, நன்றி. இன்னொரு ஷோவில் வந்து கால் பண்ணுங்கள். சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போகமாட்டேன். ஸோ நிகழ்ச்சியை இதோட இந்த இடத்துல வைண்ட் பண்ணிட்டு கிளம்புறது நான் உங்கள் அர்ஜய் கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள். ஆமாம், அந்த பாட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பாட்டு தான், எனக்காகவே நான் போட்டுக்கிறேன் பாருங்க. ஷாஜகான் படத்துலேருந்து மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாட்டு, உன்னிமேனனோட வாய்ஸில் வைரமுத்தோட வரிகளில் மணிஷ் சர்மாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் ஒரு மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் ரெயின்போ பயாஸ்கோப்.
1: இருப்பது ஜேஎல் பிலிம் சாரின் அனுபவம் புதுமை ஒளிச்சித்திரம். இயக்கம் ராஜேந்திரன். வானொலி வடிவம் சுஷீலா சேஷாத்ரி, ராமசுவாமி சுதர்சன்.

0: நம்ம தகரக்கடை தாராபுரம் தட்டி பறிக்கும் தர்மலிங்கம் எவர் செல்வர் கடை அவன் தர்மலிங்கம் அவன் பேரம் வந்து நம்ம கம்பெனி கொஞ்சம் கடன் கொடுக்கணும் அவன் கொடுக்கல
1: வாரத்தில் ஒரு சந்தேகம் என்ன பார்த்தா
2: அது இது தெரியாதா உலகத்துக்கே தெரியுமா உங்க அம்மா
1: சும்மா இருக்க மாட்டீங்க விளையாடாதீங்கப்பா எனக்கு தமிழ் அர்த்தம் வேணும்
0: இந்த மாதிரி இக்கட்டுகள் வரும்னு நினைச்சுதானே உங்க அக்காவ நான் பிஏ படிக்க வச்சேன் அவளுக்கு கதை வந்துட்டான் அவளுக்கு தெரியுமே அவளுக்கு டக்கால ஏமா இப்ப நான் இங்கிலீஷ்ல கேக்குறேன் நீ தமிழ் பதில் சொல்லு தமிழ்னா என்ன அர்த்தம்
1: சும்மா போர் அடிக்காதீங்கப்பா அப்பா இன்னைக்கு சாயங்காலம் நான் லேட்டா தான் வருவேன்
3: தொலை இல்லாம போக கூடாதுமா
0: நீ காலேஜ்ல இருந்து வந்த உடனே தங்கச்சி கூட்டு போயிடுறேன்
3: அதெல்லாம் முடியாது இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு மீட்டிங்ல உனக்கு என்ன வேலை
1: சரியா போச்சு போங்கி நான் வச்சுதான் தமிழ்ல பேச போறேன்
0: தமிழ்ல அப்போ வினைய வேண்டாம் வாழ திறந்து உடனே கூட்டங்களையும் காக்கா மாதிரி
1: டாட்டா
4: ஹலோ
5: ஐயா இப்ப தனப்பேன் அக்க போறோம் இல்ல வைக்க போறோம் இல்லன்னு வையா போன
6: கமல் கமல் கமல் என்ன என்ன என்ன அக்க போறல கேட்டாங்க ஹலோ ஹலோ யாரு நான் தான் இங்க அக்க போற பேசுறேன்
5: என்ன
6: இப்படி கேக்குற கதாசிரியர் இல்லையா அதனால புனைப்பெயர் வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்கு
5: சகிக்கல முழுசா ஒருதே எழுதுறதுக்கு வழி இல்ல அதுக்குள்ள புனைப்பெயர் என்ன வேண்டி
6: இருக்கு எதுக்கு இப்படி எல்லாம் ஏன்னா உனக்கு அப்புறம் விவரமா சொல்ற கூட்டாங்க ஹலோ நான் இங்க அக்கப்பூர் பேசுறேன் முருகேஷ் வேற ஒண்ணும் இல்ல நீ தப்பா நினைச்சுக்காதப்பா என் ஒய்ஃப் இருக்காள அவ ரொம்ப கண்டிப்பு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடாம நீங்க டெலிபோன் பேசக்கூடாது அப்படின்னு வம்பு பண்றான் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப நான் கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன்ப்பா இப்ப நீங்க என்ன பண்ற முருகேஷ் அரிசி டெலிபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் நீ பண்ற கலாட்டாலும் டெலிபோனை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிருப்பானே
5: அது சரி என்ன கதை எழுதிட்டேன்னு யாருக்கிட்ட கதை விடுறீங்க உங்களுக்கு தான் அந்த மூளையே கிடையாது
6: என்ன அப்படி சொல்லிவிட்டேன் எழுத்தாளனுடைய பேனா என்னைக்காவது சோறு போடும்
5: போடும் போடும் வேற வழி இல்லாம அதை 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்க போறீங்க அன்னைக்கு போடும்
6: இப்ப தெரியாது என்னுடைய வேல்யூ உனக்கு நான் எழுதியிருக்கிற மாதிரி கதை அது பிரிண்ட் ஆகி வெளியில வரட்டும் அப்ப தெரியும் என்னுடைய வேல்யூ என்னன்னு
5: அவன் யார நான் தைரியமா உங்க கதையை பிரிண்ட் பண்றேன் என்னவன்
6: அட இப்ப டெலிபோன்ல பேசல முருகேசன் அவருதான் இதுக்கு முன்னாலே செங்கல் சூளை வச்சிருந்தாரு இப்பதான் முத முத புதுசா பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சிருக்காரு
5: முதல் பிரிண்டிங்க உங்க கடையா எங்க அவனை அழைக்கிறீங்க
6: நான் என்ன பண்ணட்டும் நான் எவ்வளவோ எடுத்துதான் சொன்னேன் கேட்டால இவ்வளவுக்கும் கதை பேர் மட்டும்தான் சொன்னேன் ஓடியா எக்ரிமெண்ட்ல கையெழுத்துன்னா போட்ட
5: அப்படியா உங்க கதை பேர் என்ன
6: சொல்றேன் பயப்படாதே
5: இல்ல இல்ல
6: பாதி ராத்திரி படுகொலை
5: ஐயோ ஐயோ
6: கதை மட்டும் வெளியில வரட்டேன் அப்புறம் பாரு அவன் சும்மா அப்படி பிச்சு உதற போறான்
5: புஸ்தகத்தையா
6: பணம் காசு சொன்னாக்க அது மட்டுமா இந்த கதைக்கு யார் தெரியுமா முன்னூறு எழுத போறாங்க நம்ம ஊரு எந்திர சக்கரவர்த்தி
7: என்ன ஆகிட்டு வயசுல உனக்காக காத்துக்கிட்டு இருந்து பாதி கடவன் ஆயாச்சு போறவங்க வரவங்க பைத்தியக்கார மாதிரி பாத்துக்கிட்டு இங்கே தவங்க இருக்கிறேன் பார்க்கல பட்டாணி கல்ல வைக்கிறவங்க கூட என்ன பரிதாபமா பாத்துட்டு போயிட்டான்
8: ஏன் இப்படி தெளிச்சுக்கிறீங்க காலேஜ்ல ஏதோ கொஞ்சம் லேட் ஆச்சு
7: எனக்கு வந்த கோபத்துக்கு நேர காலேஜுக்கே வந்து என்ன தர தரன்னு இழுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன்
8: இல்ல காரம் எங்க அப்பா பேரும் எங்க வீட்டு அட்ரஸையும் சொல்லாம மறைச்சேன்னு நான் பொழைச்சேனும் ஏமாந்து எங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க போல இருக்கு காதலிக்க வேண்டியதுதான் ஆனா இவ்வளவு வேகம் கூடாது கொஞ்சம் ஸ்லோவா போன மிஸ்டு
7: ஏற்கனவே லேட்டு ஏன் இருக்கிற நேரத்தையும் சண்டை போட்டு பேசணும் அன்பா பேசுவோமா கற்பனை காலம் அறிவித்த அந்த நேரத்துல என் அந்தராத்மா என்ன சொல்லுவோம் தெரியுமா ரதி மாதிரி ஒரு பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏண்டா ரமேஷ் பேசியே பொழுத கடிக்கிற அத அழக அப்படியே அள்ளி எடுத்து
8: எங்க அப்பா செண்டு போறாரு பார்த்து அவ்வளவுதான் ஆபத்து நேர வீட்டுல போய் வெட்டி வச்சிருவாரு
7: போல
8: சின்னமா போல இப்ப சொல்லுங்க
7: பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் நல்லா பாத்துக்க அப்புறம் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அக்காவுக்கு ஃப்ரெண்டு பயப்பட வேண்டாம் பாரு
8: கொஞ்சம் சந்தேகம்
7: பார்க் பக்கம் வந்து சொல்லி கொடுக்கலாம்
1: பாடம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க காலேஜ் ப்ரொஃபசர் பரவாயில்ல

0: காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட சொல்லி தராரு.
1: லதா, ப்ரொஃபஸரோட எங்க பார்த்தேன்னு வீட்டை யாருகிட்டயும் சொல்லிட்டாரு.
0: சொன்னா என்ன தப்பு? இப்ப ஆடம் தானே படிச்ச.
2: கரெக்ட், அதானே சொன்னா என்ன தப்பு? நீ போய் சொல்லு பாபா. இந்த இத வச்சுக்கோங்க, என் பேரை சொல்லி எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. ஆனா மறந்துடாம வீட்டுல போய் சொல்லணும்.
1: சின்ன வளர்றீங்க.
2: ஏதாவது வேலை வரட்டுமே.
1: உங்களுக்கு விளையாடுறதுக்கு சமய சந்தர்ப்பம் தெரியாது. வாங்க கிளம்ப போலாம்.
3: எனக்காக
1: உங்க நேரத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்க முடியுமா?
3: என்னுடைய ஜெயந்தி தேவி கேட்டா ரெண்டு நிமிஷம் என்ன? ரெண்டு நாள், ரெண்டு மாசம், ஏன் ரெண்டு வருஷம் கூட ஒதுக்கிட்டு உன் காலடியிலேயே விழுந்து கிடக்க நான் தயார்.
1: இப்படி எல்லாம் பேசி என்ன ஒண்ணு ஏமாத்த வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து எப்ப வர போறீங்க?
3: எப்ப வரணும்? ஆபீஸ் போகலாமா? அதுவும் கூடாதா?
1: கண்டிப்பா போகணும். ஆனா ஒரு கண்டிஷன். நான் நீங்க சொல்லல, என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல இன்னைக்கு டின்னர். நீங்களும் என்னோட வரணும்.
3: ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஜெயந்தி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. வேணும்னா கார் அனுப்புற, நீ போயிட்டு வந்துடுறேன்.
1: ஏன் தான் என்னோட வெளியே வர பயப்படுறீங்க? நான் ஒரு நாட்டியக்காரிங்கிறதுக்காகத்தானே என்னை இப்படி உதாசனப்படுத்துறீங்க?
3: என்ன ஜெயந்தி, நீ என்ன நல்லா பேசிக்கிட்டு, நான் உன் பேர்ல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது.
1: நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா எனக்கும் எல்லா பெண்களை போல புருஷனோட வெளியே போயிட்டு வர ஆசை இருக்காதா?
3: ஜெயந்தி, என் நிலைமை தெரியாது உனக்கு. என்னுடைய அந்தஸ்தை காப்பாத்திக்கிறது தானே நான் இப்படி ஊர்ல வேஷம் போட்டுட்டு இருக்கேன். என்ன தவற நினைக்காத ஜெயந்தி.
1: உங்களுக்கு ஏன் தான் இந்த பணமும் புகழும் வந்து சேர்ந்ததோ எனக்கு வர ஆத்திரத்துல உங்களை அப்படியே சபிச்சு போது.
4: அந்த கௌரியன் கம்பெனிக்கு பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ தரதா சொல்லிட்டியாமே.
5: ஒரு நாளைக்கு தனியா நான் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன். அந்த சமயத்துல ஒரு போன் வரணும். நானும் ஒரு பார்ட்னர் இல்ல, ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அவன் பணம் கேட்டான். பாவம், ஒண்ணும் இல்லாதவன் ஆச்சுன்னு நினைச்சு தரேன்னு சொல்லிக்கிட்டேன்.
4: ஏப்பா தரக்கூடாதா? நல்ல அழப்பாரு, இவங்களுக்கெல்லாம் தாட்சண்யமே காட்டக்கூடாது. அப்புறம் நம்ம ஏமாத்தி விடுவானுங்க.
5: அவன் ஏமாத்துவானுங்க. ஆனா என்ன ஏமாத்துவான்? உன்ன ஏமாத்த முடியுமா? நீ யாரு? கணக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா பாரு. அவன் அப்ப இல்ல, நீ
4: இப்படிதான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். அது பௌத்தம் பார்த்தா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் மனவிட்டு பேசணுமே.
5: தாராளமா பேசலாம. நான் வழக்கம் போல எப்பவும் ஆபீஸ்ல புரிய ஏன் இப்ப பேசிக்கிட்டேன்னா?
4: இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல, சொந்த விஷயம். நான் உன் வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்லையா?
5: என்ன பாய்ச்சி பேசுற? சர்வசாதாரணமா இருந்தவன் நான். உன்னோட பார்த்ததா சேர்த்து என்னை இவ்வளவு பெரிய அந்தத்துக்கு கொண்டு வந்துட்டிருக்கிறியே, உனக்காக நான் என்ன வேணும்னு செய்யறேன் சொல்லு.
4: இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வீட்டுல வந்து பாக்குறேன். அதுதான் போறேன்.
6: உன்ன ஒண்ணு கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க எங்கடா வெயிட் பண்றீங்க? கொஞ்சம் சொல்ல. பீச்ல தானே?
7: சேச்சே, பீச்ல பேருபா லவ் ஹவுஸ் பார்க். அங்க ஒரே கிழங்கட்டங்க, டூரிஸ்ட் பஸ்ல வர்ற கூட்டம், மனுஷன் போவானாங்க. கேள்வி முறையே இல்லாம 2-3 பார்க் இருக்கு, அங்கதான் மீட்டிங்.
6: அப்படின்னா முதல்ல இடத்துக்காக அலைஞ்சிருக்க போல இருக்கு, அப்புறம் தான் காதலுக்காக அலைஞ்ச இல்லையா?
7: கரெக்ட். சின்ன உதவிடா.
6: என்னடா
7: வனிதாவுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன் கார் கொஞ்சம் தேவை.
6: ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் ஊர்வலம் போறதுக்கு என் கார் தான் கிடைச்சதா?
7: பிளீஸ், என் கண்ணுல என் ஃப்ரெண்ட்ல.
6: சரிண்டா போறேன்.

0: ஏப்பா, நீ எதுக்கு வெக்கப்படுற? உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு, அதே பிரகாரம் நடத்த நாங்க கடமைப்பட்டவன்.
1: சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேண்டியது வம்பு.
2: எங்க குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர், எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம்?
3: என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கிற முறையில கேக்குறேன். உன் மக வனிதாவை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிருக்கேன்.
2: நம்ம
3: வனிதாவையா?
0: ஏன் கட்டிக்கவன்? உனக்கு தகுந்த ஜோடி
3: என்னடா இந்த வயசுல நம்ம பொண்ணை கேட்க வரானே நினைக்கிறீங்க? வியாபாரத்துல கூட்டு சேர்ந்தோம், அதனால நமக்குள்ள சொந்தம் ஏற்பட்டுச்சு. இப்ப சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம், அந்த சொந்தம் இன்னும் அதிகமா வளரும்.
0: என்னப்பா குண்ட தூக்கி போடுற? என்னமோ எங்க

0: தர்மம் உனக்கு கடமைப்பட்டுட்டோம். அதுக்கு கண்டிஷமாக மோசமா இருக்கு.
1: நல்லா இருக்கு வனிதா, காலேஜ்ல படிக்கிற இந்த காலத்து பொண்ணு, நீங்க கேட்டது அவளுக்கு தெரிஞ்சா?
2: அவளுக்கு தெரிஞ்சா அவ கத்துட்டு இங்கிலீஷ் பூரா பேச ஒரு நல்ல சான்ஸ்.
3: அக்கா அக்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். பாட்டு மாமாக்கு கல்யாணம். ஒண்ணு யார் தெரியுமா? நீயே
4: தான். சில்லி
0: அவனே இங்கிலீஷ் மட்டும் நீ திட்டாத. அவ ஒண்ணு கிடக்க ஒன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு என் பிராணனை வாங்குவான். நீ தமிழ்ல டெல்லிங்
4: பார்ட்னருக்கு யூ டூ ஒன் திங் பொண்ணு, சரிங்களா? பிளீஸ் உங்க செல்வாக்குக்கும் சின்ன வயசுக்கும் பேப்பர்ல விளம்பரம் போடுங்க.
0: என்ன
4: விட அழகான பெண்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க. இங்க வீட்டுக்கு வந்து இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்பாவோட பார்ட்னர் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா
0: போதுமா, மனசுல இருக்கிறத மறைக்காம கேட்டேன். இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் அனாவசியமா வார்த்தைய வளர்த்துறீங்க? பார்ட்னர் நான் வர்றேன்.
5: படி படி, நீயே படி.
1: அன்புள்ள அக்க போறாரு, உங்கள் முதல் சிருஷ்டியான பாதிராத்திரி படுகொலையை படித்தேன்.
5: படிக்க
1: சந்தேகமே இல்லை, படுகொலை தான்.
5: எப்படி எழுதிருக்கா? தத்துவமா இருக்குன்னு எழுதிருக்கா. மக்கு உனக்கு என்ன தெரியும்?
6: அக்கா போறன ஆசிரியர் இருக்காரு, அவரை நான் பார்க்கணும்.
5: அப்படியா? அது நான் தான்.
6: ஓஹோ, நீங்க தானா? இந்த கதை நீங்க எழுதுனா?
5: ஆமா, நானே தான் எழுதினேன்.
6: நிச்சயமா?
5: நிச்சயமா நான் தான் எழுதினேன். இந்த மாதிரி யாராவது சந்தேகப்படுவாங்கன்னு தான் நான் அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கல. முருகன் துணையில இருந்து முற்றிட்டு வரைக்கும் நானே தான் எழுதினேன்.
6: சொல்லு, என் சொந்த வாழ்க்கையுடைய ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
5: ஒரு கதையை என்னுடைய சொந்த கற்பனை.
6: கோவில் பட்டினி இருக்க.
5: கோவில் பட்டியாருந்து
6: ஆறாவது மைல் எழுதிருக்க. கொலசியப்பட்டவர் பேரு, அங்க அடையாளம், எப்படி நடந்தது எல்லாம் அப்படியே இருக்கு. நீ அப்படி நிரபராதியா இருந்தா உன்னை இப்படி ஒரு கதை எழுதுன்னு எனக்கு வேண்டாம். யாரோ உன்னை தூண்டிருக்கணும். அவன் யாருன்னாவது என்கிட்ட சொல்லிடு. இங்க பாரியா, போனா போகுதுன்னு உன்னை இப்ப மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் நான் வரும்போது என்னை பத்தி இப்படி எழுத உன்னை யார் அப்படின்னு சொல்லிடணும். என்ன
7: நீ இதுல கையெழுத்து போறியா இல்லையா
0: கேக்குற
7: அப்படின்னு உங்களை கேட்டு வர சொன்னா சார். ஒரு கையெழுத்து போடுங்க சார்.
0: பையா,
8: பணம் தேவைப்படும் போது என் தங்கச்சி வீட்டுக்கு வராம வேற எங்க போவ?
5: தங்கச்சி அப்படி ஒரு உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு வெக்கமா என்ன வரக்கு?
8: வெக்கத்தை பார்த்தா என் பொழப்பு நடக்க வேண்டாம்.
5: பாலு, நான் உனக்கு எவ்வளவோ எச்சரிக்கை செய்திருந்தோம், என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் என் அந்தஸ்து குறைக்க இங்க வருவேன்.
8: சீமானோட அந்தஸ்து குறையக்கூடாதுதான் ஊர் அரங்கத்துக்கு அப்புறம் குறுக்க வழியில வந்திருக்கேன். ஹவுஸ் மை சிஸ்டர் எப்படி இருக்கிற?
5: பாலு, நீ பணம் வேணும் வேணும்னு கேட்ட போதெல்லாம் அதை பிடிச்ச பாரு. அது தப்பு தான், ஆனா இதையே அவருக்கு சாதகமா எடுத்துக்கிட்டதோட இல்லாம என் மன நிம்மதியை கொலைக்க பார்த்த. இப்பவே போலீஸ் போன் பண்ணி உன்னை போலீஸ் கொடுத்துருவேன்.
8: நோ அப்செக்ஷன்.
4: நீயா? நீ எப்படி இங்க வந்த?
8: ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆட்டன் ஆகிய அத்தான் ஒரு குறை இல்லாம பாத்துக்கிறாருல்ல.
4: உனக்கு மாறம் இல்ல? எங்க வாழ்க்கையில குறிக்கிறாங்க உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்.
8: கௌரவமான மனுஷன், கேவலம் ஒரு போக்கிரி கிட்ட மோதலாமா? கொஞ்ச நாள் நிம்மதியாற, ஏன் அவசரப்படுற? காரணத்தோட ஒண்ணு இன்னைக்கு மன்னிச்சு விடுறேன். ஆனா மறுபடியும் கண்டிப்பா மீட் பண்ணுவேன்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்தினதான் ஒன்பது சொன்னே. நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற பிரசன்ட் சம்திங் வண்டர்ஃபுல்.
9: போட்டோ பிரேமா? பியூட்டிஃபுல். வனிதா, இந்த போட்டோ பிரேம்ல உன் போட்டோ பக்கத்துல என் போட்டோ வச்சு தைரியமா உங்க வீட்டுல எப்ப வைக்க போறேன்
1: சொல்ல மறந்துட்டேன்.
9: என்னது என்னது?
1: எங்க அப்பாவோட பார்ட்னர் ஒருத்தர், வயசு ஒரு 50 இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு வந்து என்ன பெண் கேட்டா,

0: அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன்.
1: ஆடை காட்டும் அழகுக்கு நான் ஒரு ஜாடை காட்டட்டுமா? பார்வை கேட்கும் கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொல்லட்டுமா? சிரித்தால் போதுமா? முத்தம் சிந்தாமல் போவதில்லை. சிவக்கும் கண்ணங்களே அத்தான் இல்லாமல் வாழ்வதில்லை.
0: தேங்க்யூ, இங்கிருந்த வீட்டுக்கு போறேன்.
2: உன்னை வீட்லயே டிராப் நினைச்சேன்.
0: ஆசையா பாரு.
2: சாரி வருதா, நான் நேர பார்க்குக்கு போய் மறுபடியும் தேடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு.
0: ஓகே, குட் நைட்.
2: குட் நைட்.
3: இந்த காரணத்தை கொண்டு நான் சொல்ல போற விஷயம் என்ன தெரியாது அவங்களுக்கு. இதுவரையும் உங்களை நம்பி ஆறு கொலை செய்திருக்கேன். காக்காவுக்கு தெரியுமா? எந்த விஷயமானாலும் என்கிட்ட சொல்லுங்க பாஸ். அது இருக்கட்டும். நேத்து உனக்கு ஒரு ஆளை காட்டினல்ல, சிவசாமின்னு ஒருத்தன். அந்த சிவசாமியை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தீர்த்து கட்டணும். நம்ம குரூப் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு வெளியே தெரியாம இருக்கணும்னா நீ ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும்.
2: நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், காரியத்தை கச்சிதமா. அதெல்லாம் போன், நீ கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற டெலிபோன் வயரை உடனடியே கால் பண்ணிடு.
4: அப்போ அந்த சிவசாமி வீட்டுல டெலிபோன் இருக்கணும் ஐயா?
2: ஆமா,
4: அதனாலதான் உயிரை கட் பண்ணுங்கிறதுக்கு முன்னால உயரை கட் பண்ணு சொல்லிருக்கலாம். இத பாரு, டெலிபோன் புத்தகத்தை பாரு, நம்பரை தெரிஞ்சுக்க, சொல்லிடு. தட்ஸ் ஆல்.
2: ஆமாடா, நல்ல ஐடியா. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ யாருங்கிறத சொல்லி வைக்காத. ஏதோ எம்ஆர் திட்டத்தை காணால கேட்டேன், உங்களுக்கு யாராவது விரோதி இருந்தா தற்காப்போட இருங்கன்னு சொல்லிட்டு பேசாம போன வச்சிரு. வேற ஏதாவது உலக வைக்க போறேன்.
5: சிவசாமி எஸ், சிவசாமி பி கே, சிவசாமி சி டி. வெறும் சிவசாமி என்னடா? நாலு சிவசாமி இருக்கு.
4: கடவுள் மேல பாரத்தை போட்டு நாலு பேருக்கும் போன் பண்ணி சமாச்சாரத்தை சொல்லிடு. எவனுக்கு ஆபத்த உயிரை அவனே காப்பாத்திக்கிறான். எப்படி
5: நாலு பேருக்கும் போன் பண்ணிடுவோங்கிற?
4: ஆமாமா, வேற வழியே இல்ல. கமான் கமான். ஹலோ, எஸ் சிவசாமிங்களா பேசுறது? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிக்க விரும்பல, ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆமா சார், நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதை எல்லாமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்ய போறதா ரெண்டு பேர் சதி செய்துகிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். உங்களுக்கு யாராவது உறவு இருந்தா இது விஷயமா நடவடிக்கை எடுத்துக்கங்க.
2: தெரியாதுங்க.

0: பிரபா, அதை விட ஒரு ஆட்டம் ஏ ஒன், அதுவும் ஒரு இடத்தை நான் நல்லா கூர்ந்து கவனிச்சேன், நல்ல அமைப்பு. ஆனா என்னால் அதை ரசிக்கத்தான் முடியல.
1: அதுக்கு காரணம் அனாவசியமா உங்க மனசு அலபாய விடுறீங்க, அவ்வளவுதான். முதல்ல அதை சாப்பிடுங்க.
0: இத நான் இப்ப சாப்பிட்டாகும் இல்ல?
1: ஏன் வழக்கமா நீங்க சாப்பிடுற பழக்கம் தானே?
0: ஜெயந்தி, ஒரு சேஞ்சுக்காக நீ இன்னைக்கு இதை சாப்பிடு. சாப்பிடு.
1: என்னங்க இது? இது சாப்பிட்டு பழக்கம் இல்லையே.
0: அதனால தான் சொல்றேன், உன்னை எனக்கு தெரியாது. ஜெயந்தி, நீ யாரு வேணும்னாலும் ஏமாத்தினா அது என்கிட்ட முடியாது. இதுல நீ விஷத்தை கலந்த போது நான் பார்த்துட்டு பாருங்க. துரோகம் நயவஞ்சகம் ரத்தத்திலேயே ஊழி போன பாலுவனுடைய தங்கச்சி நீன்றத
1: நீங்க இப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த சந்தேகத்தை போக்க, பழக்கமே இல்லாததை நானே சாப்பிடுறேன். பயப்படாதீங்க தா, என் உயிரொன்னு என்னை விட்டு பிரிஞ்சிட. உங்க ஆசை ஜெயந்திக்கு என்னைக்குமே எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. நான் இதுல மாத்திர கலந்தது என்னவோ உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது விஷம் இல்ல. வழக்கமா நீங்க சாப்பிடுற விட்டவன் மாத்திரதான். ஆமாத்தா, நீங்க கொஞ்ச நாளா எங்கிட்ட நடந்துக்கிற முறைய பார்த்து எங்க அண்ணனுடைய விரோதத்துல என்னையும் சம்பந்தப்படுத்தி என்னையே சந்தேகிக்கிறீங்கன்னு பயந்து அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு நாடகம் நடிச்சு என்ன மன்னிச்சிருங்க.
0: இது சம்பந்தமா என் உயிருக்குத்தான் ஆபத்து நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க?
2: சார், இந்த செலவு என்ன பண்ணினா, அதாவது சார், சிவசாமியை கொலை செய்யணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தது கேட்ட உடனே உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா நீங்க தான் ஊர்லயே பிரபல்யமானவர், செல்வந்தரும் கூட. பணமும் புகழும் இருக்கும்போது கூடவே ஆபத்தும் தொடர்ந்து வர்றது சகஜம்னு நினைச்சுதான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
0: நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இதுல நானே அனாவசியமா தலையிடணும்னு பயப்படாம என் உயிரை பாதுகாக்கணும்னு நினைச்ச உங்க மனப்பான்மைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
2: இதை நான் இப்படியே விட விரும்பல. இது விஷயமா துப்பு கண்டுபிடிக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதுல உங்க பூர்ண ஒத்துழைப்பு தேவை சார். உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிற அளவுக்கு உங்க விரோதி யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
0: நீங்க போன் பண்ணதுல இருந்தே அந்த விஷயத்தை பத்தி தான் நான் பயம்பிட்டு இருக்கேன். குறிப்பா என் விரோதி யாருன்னு சொல்ல போனா, அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்னுடைய வருமானத்தை பார்த்து பொறாமப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய தொழில் விரோதிகள் அப்படி நினைச்சிருக்கலாம். அதுவும் தவிர இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு பல எதிர்ப்புகள். இவர் சொன்ன மாதிரி நாம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இது சம்பந்தமா எனக்கு யாரு பேர்ல சந்தேகம் வந்தாலும் நான் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்க எங்க தங்கிருக்கீங்க?
2: நம்ம 7 ராம் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். நீங்க எப்ப வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். நல்லது நினைச்சுதான் நாங்க இதை தலையிட்டு இருக்கிறோம். தப்பி தவி பயத்துல போலீஸுக்கு போன் பண்றதா இருந்தீங்கன்னா எங்களை ரொம்ப எடுக்காதீங்க. என்னடா
0: உண்மைதான், உண்மைதான். நடக்க போற கொலைக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம போலீஸுக்கு தகவல் கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நானும் பேசாம இருந்தேன். என்னுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவும் உண்டு.
2: அப்ப நாங்க வர்த்தமா உதவி அவசியம் இல்லை.
3: இன்னும்
2: கொஞ்ச நாள் ஏற்பட போற ஆபத்துல இருந்து அவரை காப்பாற்றலாங்கிற நல்ல எண்ணத்தோட அவர்கிட்ட மனம் விட்டு பேசலாம்னு வந்திருக்கோம்.
3: நான் தான் அந்த சிவசாமி.
2: உங்களை கொலை செய்ய போற திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு போன் வந்தது இல்ல?
3: எஸ்.
2: அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு நினைச்சேன்.
2: இந்த சதியை நீங்க முன்னமே எதிர்பார்த்தீங்களா?
3: எஸ் காரணம் என் நிலைமை அப்படி. அதனால தான் முன்பின் தெரியாத உங்ககிட்ட கூட ஆபத்து எதிர்பார்த்து உங்களை சோதனை செஞ்சு பார்த்தேன். ஆமா, இந்த டெலிபோன் சமாச்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியும்
2: சொல்ற சார்? இந்த சதியை நானே என் காதால கேட்டேன். நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா, உங்க தொழில்
3: பயங்கர கொள்ளைக்காரன், பயங்கர கொள்ளை, கடத்தல், நம்பிக்கை துரோகம், இதுக்கெல்லாம் மொத்த வியாபாரியான ஒருத்தங்கிட்ட
0: நான் தெரியாம வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரியும் அவங்க கடத்தல் சமாச்சாரமும் கள்ள வியாபாரம். உடனே நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொன்னேன். எங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உன வெளியே அனுப்ப முடியாதுன்னு அவங்க தீர்மானமா சொன்ன உடனே நான் திருட்டுத்தனமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். என்னால அவங்களுக்கு ஆபத்து நேரிடலாம்னு பயந்து அவங்க தான் என்ன கொல்ல சரி செய்திருக்கணும்.
2: அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா இது விஷயமா ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம்.
3: மன்னிக்கணும், என் நிலைமையை மறைக்காம உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்க என்ன பாராட்டணுமே தவிர மேற்கொண்டு என்ன எதையும் கேட்கக்கூடாது.

0: காரணம் நான் அவங்களை காட்டி கொடுத்தா எனக்கு மட்டுமல்ல உங்க உயிருக்கும் தான் ஆபத்து.
1: பயப்படுறதுனால எந்த வித பிரயோஜனம் இல்லை. நாம அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஏற்பட இருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் இல்லையா?
0: உங்க தகவல் கிடைச்ச உடனே நானே போலீஸுக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா ஒருவேளை அது எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா
1: நானே சொல்ற மாதிரி சுட்டுடுவான். பெட்டர் பேசாம இருங்க சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சதியாரனுடைய திட்டத்தை தகர்த்தெறிஞ்சிடலாம். நான் அடிக்கடி வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும் சார். ஒரு ஜென்டில்மேன்

0: நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சதியாரனுடைய திட்டத்தை தகர்த்தெறிஞ்சிடலாம். நான் அடிக்கடி வந்து உங்களை சந்திக்கிறேன், உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும்.
1: சார் ஒரு ஜென்டில்மேன் தெரியுமோ, தான் ஒரு பயங்கர கொள்ளைக்காரங்கிறத எவ்வளவு பெருமையா ஒத்துக்கிட்டாரு. அவரை விடுற ஹிஸ் கோஆபரேஷன் இஸ் ஆல்வேஸ் தட். அப்ப நாங்க வரோம் சார்.
0: நான் வர்றேன் சார். இந்த பசங்களை நம்பி உண்மைகளை சொல்லியிருக்க வேண்டாம் நினைக்கிறேன்.
2: என்ன பத்தின உண்மை உனக்கு பாதிதானடா தெரியும். பரவாயில்ல, காரணமா தான் சொல்லி இருக்கிறேன். ஜம்பு, அவங்க ரெண்டு பேரும் நீ எப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு.
3: உங்ககிட்ட இருந்து தகவல் வந்ததுல இருந்து நான் கூட சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேற்றுக்கு கூட நம்ம திட்டம் நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட தான் போனேன். ஆனா நமக்கு எப்பவுமே இறஞ்சலா இருக்கிற அந்த பருவாவை வந்து தொலைஞ்சிட்டான்.
4: நீங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கீங்கிறத இப்பதான் உணர முடியுது. நீங்க ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு திராம செஞ்சிருப்பேன். அதை பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? மேற்கொண்டு நேரத்தை வீணாக்காம நம்ம திட்டத்தை நிறைவேற்றுறதை கவனிப்போம். இன்னும் மூணே நாள் தான் இருக்கு.
3: நீங்க ஒன்னும் கவலைப்படாதீப்பா, நம்ம எதிரி அசைகள் ஒவ்வொன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ நம்ம கூட இருந்த பையன் நமக்கு எதிராக சதி செய்ய நினைச்சிட்டாலும் வெற்றி நமக்கு தான். பா, நாளைக்கு தவறினா நாளை மறுநாள் நீங்க எதிர்பார்க்கறது நடந்தே தீரும்.
5: உங்களுடைய கவனக் குறைவுகளை மழுப்புறதுக்காக அபிப்பிராயங்களையும் ஒண்டி சாக்குகளையும் சொல்லி நிக்கிறீங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியுது, நானே முயற்சி செய்யணும்.
1: கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க போட்டு இந்த பயங்கர சதி திட்டத்தை எவ்வளவு ஒருத்த உழவு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே டெலிபோன் பண்ணும்போது கூட பயப்படாது. நீங்க நம்பிக்கை இழக்கவே கூடாது.
5: நீ ரமேஷ பத்தி வீட்டுக்கு போய் டெலிபோன் வயரை கட் பண்ணிட்டு அவனை தீர்த்து கட்டிடணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்ய தவறு நீங்க, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
6: நமக்கு குலதெய்வம் சங்கிலி கற்பம் தானே?
1: இல்லீங்க,
7: மரத வீரம்.
6: நினைச்சேன். ஐயோ, எவ்வளவு கதவு தட்டானே இந்த நேரம் பார்த்து. அக்கப்போருக்கு ஆபத்து முதாச்சு போல இருக்கே. கமலம், கமலம்.
8: ஐயோ ஐயோ, கொஞ்ச நேரம் உங்க சனிவாயை முடிக்கிட்டு பேசாம இருங்களேன். யாரா இருக்கும்?
7: யாரா இருந்தாலும் நான் மாதத்துக்கு போது எதுக்காக பயப்படுறீங்க?
6: ஐயோ, சொல்லியா தொடக்கட்டுமா?
7: தைரியமா
6: தான். சரி, கட்டி வச்சுக்கேன். தைரியம் வேற, பயப்படாத.
7: இல்ல,

0: நீயும் கூட்டிட்டு போக்கா, சுகனேன்னு வர. சரி சரி வந்து தோழ, இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அப்பா அப்பா,
1: ஊர்ல இல்ல
0: அப்பா. பாவம்ப்பா, அக்காக்கு பர்ச்சைக்கு பணம் கட்ட இன்னைக்குதான்ப்பா கடைசி நாளு.
2: ஆமாப்பா, 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போய் ஜாகிரதையா வந்துடுறேன்ப்பா.
0: வந்துடுறேன்ப்பா.
3: இங்கிருந்து ஒரு ஈ காக்கா குஞ்சு வெளியே போப்படாங்க.
2: அப்பா
0: அம்மா கூட நீங்க வெளியே போயிட்டு வரும்போது அப்பா கோசம் வேண்டிக்கிட்டு புள்ளையார் கோயில் ஒரு தேங்காய் இருக்கு சொன்னாங்கப்பா.
2: தேங்காய்ப்பா
3: தேங்காய், அதை மட்டும் உடைச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. என்ன வெளியே வந்ததும் பூரா பேரும் சொல்லி என்ன கூப்பிடு.
4: வந்துட்டியா? நான் சொல்றேன்,
5: தெரிஞ்சவங்க எல்லாம் கூடி இருக்கீங்க, நான் அப்படி புறப்படுறேன். பாப்பா ஒரு கதை சொல்றேன்.
0: ஐயா உங்க மீசையும் மூஞ்சியும் பார்த்தா
2: இத பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சிவநேர் இந்த எங்க அப்பாவே யாரோ ஒரு பாவி டெலிபோன்ல உங்களை கொலை பண்றதா இருக்கான்னு சொல்லிட்டான். நீங்க சாவுறாரு.
4: இது உங்க அப்பா பேர் சிவசாமியா? கஷ்டகாரமே நமக்கு தெரியாம போச்சு. அந்த போன் பண்ணதே நாங்க தான்.
2: என்னது நீங்களா?
4: அதெல்லாம் அப்புறம் வழக்கமா சொல்றேன். முதல்ல உங்க அப்பாவை காப்பாத்தி ஆகணும். ஒண்ணு செய்ய, உங்க அப்பா கிட்ட என்ன கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வை, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன். டேய் மூர்த்தி, வண்டி எடுத்துட்டு அங்க வந்துடுறா, கேட்லயே இரு. பாபா
6: ராம
2: ராம ராம ராம சொல்லுங்களா.
6: வாய முடிக்கிட்டு படுறீங்க.
2: வெளியே போன நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க போல இருக்க. டேய் கதை தரடா.
3: அங்கே இருக்கட்டும், எனக்கு போன் வந்த மாதிரி உனக்கு வந்திருந்தா நீ பயந்து போன புள்ளவே நீ
0: பூந்திருப்பீங்க. இவன் நமக்கு உதவி செய்யதான் வந்திருக்காரு.
2: ஆமாப்பா, உங்களுக்கு ஏற்படுற இருக்கிற ஆபத்துல இருந்து காப்பாத்துதான் இவரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம்.
3: ஓஹோ, இவர் மலையாளத்து மந்திரவாதியா? தாயத்து கட்டு வாரா அல்லது சக்கரப்படி பாரா?
7: ரெண்டும் இல்ல சார், நான் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் பேர்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும்.
2: இவரும் நானும் ஒருத்தரை ஒருத்தர்
7: காதலிக்கிறோம் சார்.
8: ரொம்ப சரி, உங்க இஷ்டம்.
7: ஆமா சார், நான் சட்ட கல்லூரியில படிக்கிறேன்.
8: அதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டமா? என்னம்மா இதெல்லாம், நல்ல சமயம் பார்த்த காதலிக்கிறதுக்கு.
7: சார் நீங்க தவறா நினைக்க கூடாது, பெரியவங்க சம்மதம் இல்லாம.
8: அட போப்பா, மனுஷன் இங்க உசுருக்காக ஊசலாடிக்கிட்டு இருக்கான். நீ வேற கல்யாணத்தை பத்தி பேசுற. நீ மருகம் பிள்ளைன்னு வாயால சொன்னியோ இல்லையோ, மாமனார் இங்க டிம்மி கழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கான். அட போப்பா, உன் சாதகம் எனக்கு சரிப்படாது.
7: சார் கல்யாணத்தை விடுங்க, இப்ப நான் அதை பேசி முடிக்க வரல. உங்களை இன்னும் 7 நாளைக்குள்ள கொலை செய்யப்படுற போன் வந்தது இல்ல.
0: அந்த போன் பண்ணதே இவர்தான்.
7: ஐயோ
2: பயப்படாதீங்கப்பா, யாரா ரெண்டு பேர் திட்டம் போட்டதே இவர் கேட்டிருக்காரு. நல்லதை நினைச்சுதான் உங்களுக்கு போன் பண்ணிருக்காருப்பா.
7: சார் நீங்க பயப்பட வேணாம், உங்க உயிருக்கு இந்த விதமான ஆபத்து வராம காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா ஒண்ணு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க உயிரை போக்குற அளவுக்கு துணிஞ்சிருக்கிற விரோதி யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
8: எனக்கு ஜோசியம் தெரியாதுங்களே, தெரிஞ்சிருந்தா நான் தப்பிச்சு வருங்களே. என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை நான் சொல்லிக்கிறேங்க. நான் இந்த ஊர்ல நல்ல பேர் எடுத்தவன். ஈயிலிருந்து எறும்பிலிருந்து கொசு வரைக்கும் என் பேரை சொல்லி ஆச்சுன்னா என்ன பார்க்காம திரும்பி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி அப்பாவி நானும் இன்னும் ஒருத்தன். அவன் பேரு திராவகன்னு பேரு. ராகவன் ராகவன், அவன் 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஒரு நாளைக்கு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா,
3: என்ன பார்த்துட்டு அவன் கேட்கறான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படின்னு.
8: நான் கொத்தமல்லி செடி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, கொத்தமல்லி செடி மாதிரி. நான் ஒத்துக்குவேன், நீங்க ஒத்துக்குவீங்களா?
3: நான் எப்படி ஒத்துக்குவேன்?
8: அப்புறம் என்ன பண்ணணும்? முடியாதுல்ல, நான் முடியாதுன்ற உடனே அவனுக்கு கோபம் உண்டு. இனிமே நீ என் பாட்டாரில் இந்த காகிதத்தில் கையெடுத்து போட்டு வெளியே போனா அப்படின்னு.
0: இவர் மாட்டேன்ட்டாரு, அதான் கெடு வச்சுட்டான்.
7: ஆச்சரியமா தான் இருக்கு, பெண்ணு கொடுக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு பயங்கர திட்டமா?
3: நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நம்பர் 7 ராமன் ஸ்ட்ரீட்லாம் இருக்கு.
8: நீங்க நேரம் நம்ம இங்கே சந்திச்சுக்கோ, தொல்லை இல்லை.
9: வேண்டா, மாமனார் வீட்டுக்குள்ள நான் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டு போனியே, என்ன ஆச்சு?
10: அவரை சந்திச்சு எல்லாம் விசாரிச்சாச்சு. அவருக்கு அவர் பாஸ்வேர்டோட தகராறு. என்னது, அவர் பொண்டாட்டி கூடவா?
9: நோனோ, உடராது, பிசினஸ் பார்ட்னர். அவரை காப்பாத்துறதா வாக்களிச்சுட்டு வந்திருக்கேன்.
7: இப்ப நாலு சிவசாமிங்க வீட்டுக்கு போனோம். ஒவ்வொருத்தருக்கும் ரோதிங்க இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. இந்த 4 பேர்ல யார் கொல்லப்படலாம்னு நாம கண்டுபிடிக்கும். என்ன பொறுத்தவரையில என் மாமனார் சிவசாமிக்கோ எழுத்தாளர் சிவசாமிக்கோ அவ்வளவா ஆபத்து இருக்கிறா தெரியல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரோதி இருக்கிறதா காரணம் காமிக்கிறாங்க. ஃபேக்டரி சிவசாமி கூட திடீர்னு ஏதோ சொல்ல வந்தார். அவர் மனைவி வந்த உடனே அதை மறைச்சிட்டார். நீ கவனிச்சியா? இதை நாம இப்படியே விட்டுடாம இவங்க 4 பேரை இந்த சுழல்ல இருந்து காப்பாத்தியாரோம்.
11: சரி, மேற்கொண்டு விஷயத்தை காலையில பேசிக்கலாம். இப்ப லைட் அணைச்சிட்டு படுக்கலாமா?
12: எதுக்காக சார் எங்களை அவசரமா வரச்சுங்க? ஏண்டா ஃபூல், ஒரு சரித்திட்டத்தை பத்தி பேசும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்.

0: பார்த்து பேச வேண்டாம், காரியத்தையும் கெடுத்துட்டீங்களா?
1: என்ன சார் சொல்றீங்க?
0: நாம சிவசாமிய வலை செய்த திட்டம் எப்படி வெளியே தெரியும்?
2: கைவிட்ட வேண்டியதானா?
3: ஏற்கனவே திட்டத்தில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ஆனா இந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.

0: இடமூர்த்தி என்னாச்சு?
1: எதிர்பார்த்தது கரெக்டா நடந்தது. ஒன்னே ஒன்ன தவிர, தப்பிச்சுக்கிட்டு போனவன பிடிக்கிறத தவிர.
0: ஒரு மோட்டா உருவம் சுவரேறி குச்சுது. நான் பிடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள என் கண்ணுல ஓங்கி ஒரு குத்தி, கலங்கியே போயிட்டேன். அதுக்குள்ள அந்த உருவம் மோட்டார் பைல ஏறி பறந்தே போயிடுச்சு.
2: அட இடியட், அவனை கோட்டை விட்டுட்டியா?
1: ஆடுறாவன் வாங்கின உடையில மூளை கலங்கி ஒண்ணுமே தெரியாம நிக்கிறேன். கோட்டை விட்டுட்டியான்னு கேக்குற. டேய், நீ மட்டும் என் நிலைமையில இருந்திருந்த, ஏதோ எனக்கு நல்ல பாடி, இதோட தப்பிச்சேன்.
2: போய் போய் ஒன்னு அங்க நிக்க வச்சுமாரு. அட்லீஸ்ட் அந்த மோட்டார் பைக் நம்பரையாவது பாத்தியா?
1: அந்த அளவுக்கு மூளை இருந்தா உன் கூட நான் ஏன்டா துப்பு தொலைக்க வரேன்? நான் ஒண்ணும் பாக்கல, மோட்டார் பைக் சத்தம் மட்டும் கேட்டேன். படபட படபடன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா.
2: அவனை மட்டும் நீ பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உன்ன முன்பக்கம் நிக்க வச்சுட்டு நான் பின்பக்கம் காவல் இருந்திருக்கணும்.
1: அப்ப வாச பக்கம் வந்து என்ன தாக்கிருப்பான். என் ஜாதகம் அப்படி. இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்ட, இவர் போட்ட கணக்கு தப்பாது. டே, இனிமே உன் கூட வர நான் மறையல. ஆள உடல்
2: சரி, வர வர மன்னிக்கணும். உங்களை பார்க்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் வந்தப்ப சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு ஒரு ஆள் உங்க வீட்டு சொத்து தாண்டி உள்ள போச்சோம்.
3: உண்மையா?
2: ஆமா சார். இவ்வளவு தைரியமா உங்க வீட்டுக்குள்ள நுழையணும் தான். உங்க வீட்டு அமைப்பெல்லாம் நல்லா புரிஞ்சவனா தான் இருக்கணும் இல்லையா சார்?
3: எனக்கு மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகமாதே தவிர என்ன சொல்றதுன்னே தெரியல.
2: அவன் யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
1: இவனுக்கு இதே வேலை, தலை எழுத்தா போச்சு.
2: என்னடா என்னடா,
1: சும்மா இருடா. அவர்தான் குழப்பமா இருக்காருல்ல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. சார், நீங்க கதவெல்லாம் இருக்க முடிக்கிட்டு நல்லா படுத்து தூங்க. அவன் மறுபடியும் வந்தானா உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க.
4: என்ன
5: சார்? இங்க வந்திருந்தானா
4: எனக்கு தெரியாதே.
5: உனக்கு தெரியாம இந்த வீட்டுல அவன் எப்படி வந்திருக்க முடியும்? எந்த எதை
2: சந்தேகம் இல்ல, அவனே தான். நான் ரொம்ப ஆராய்ஞ்சு யோசனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். என் கணக்கு தப்பா
1: பார்க்கவே வேண்டாம், உனக்கு கணக்கே தெரியாது. போடா இடியட், கண்டுபிடிச்சாராம். அன்னைக்கு ரூம்ல கத்தியும் சீட்டையும் வச்சது ஐயா தான்.
2: என்னது
1: உண்மையா சொல்ற? ஆமாண்டா ஆமா. நீ துப்பு தொலைக்க வெளியில என்னையும் கூட்டிட்டு போறியா? எனக்கு பயமா இருந்துச்சு. உன்னை இதுல தலையிடாம செய்யறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். இந்த கத்தியும் சீட்டையும் பார்த்தாவது நீ பயந்து வெளியே போக மாட்டேன்னு நினைச்சு உனக்கு தெரியாம அன்னைக்கு இதை நான் தான் வச்சேன். இதையே உன்னால கண்டுபிடிக்க முடியல. பெரிய குலகாரனை கண்டுபிடிக்க போறாராம். டேய், சத்தியம் பண்றா, இனிமே துப்பு தொலைக்க போறது இல்லைன்னு.
2: உன் குழப்பம் பெரிய குழப்பம். பூனைய மடியில கட்டிக்கிட்டு சவுனம் பாக்குற கதை.
1: நீ தைரியசாலியா இருந்தா ஏன்டா சவுனம் பாக்குற?
2: என்ன விடப்பா, மேற்கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. இருந்தாலும் இதை என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட போறதில்ல.
1: ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனா வந்து நான் தான் குலகாரன்னு சொல்ற வரைக்கும் நம்மால கண்டுபிடிக்க முடியாது.
6: எனக்கு ஒண்ணு வேண்டாம், என்னால இனிமே தொல்லை அனுபவிக்க முடியாது. நான் ரெண்டாயிரம் தீர்மானம் வச்சிருக்கேன். ரெண்டாயிரம் தீர்மானம். ஒண்ணு, எங்க கொள்ள வரான அந்த திராவகன், அவனுக்கு என் பெரிய பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்.
4: அப்பா, நத்திங் டூயிங்.
6: எம்மா எம்மா எம்மா, இது உயிர் பிரச்சனை.
4: அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ் உங்களை எப்படியும் காப்பாத்துறதா சொல்லிருக்காரு. நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி எந்த விமோசனம் இல்லைன்னா நீங்க சொல்றபடியே கேட்க. ஹலோ, யாரு? ரமேஷா, நான் தான் சனிதா பேசுறேன். சீட்டி அவரு மண்ணாங்கட்டி அவரு. இங்க தலைக்கு மேல ஆபத்து வந்திருக்கு. கொலைக்கு நான் நெருங்க வர பயத்துல. அப்பா, அந்த கடவுள் இல்ல பார்ட்னர், அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கதான் முடிவு பண்ணிட்டாங்க. திருப்தி தானே? சீக்கிரமா வந்து இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்க.
2: அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துறாருங்க? ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த உங்களுக்கு சேர்ந்து நாங்க மறைச்சிட்டோம். உங்களுக்கு இந்த கொலை விஷயத்த போன் பண்ண மாதிரியே இந்த ஊர்ல

0: மூணு சிவசாமிக்கு நாங்க போன் பண்ணிருக்கோம்.
1: ஊர்ல இருக்கிற அத்தனை சிவசாமிக்கும் போன் பண்ணிருக்கூடாது, அத்தனை பேரும் தப்பிச்சிருப்பாங்களே.
2: உண்மைதானுங்க, தேடி தேடித்தான் பார்த்தோம், நாலு சிவசாமிக்கு மேல கிடைக்கலீங்களே.
3: ஐயோ,
0: நான் நம்ப மாட்டேன். என்ன தன்னை கட்டுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க, மத்த மூணு சிவசாமியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நேரம் கேட்டுச்சுங்க,
4: அவங்க கூட தான் போயிட்டு வாங்களே.
0: அறிவேகா, அவங்களுக்கு வேணும்னா இங்க கூட்டிட்டு வந்து என் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண சொல்லு.
3: போய் அந்த எழுத்தாளர் சிவசாமியும் கடத்தல் சிவசாமியும் கூட்டு வந்துரு, நான் அந்த பேக்டரி சிவசாமியை கூட்டு வந்துடுறேன். வரதா?
5: நாலு சிவசாமி ஒன்னா சேரணுமா?
2: வேற வழி இல்ல, இவர் வர மறுத்தாலும் இவரை தூக்கிக்கிட்டு போக ஏற்பாடு பண்ணிருக்கோம்.
6: வேண்டாங்க வேண்டாங்க, நானே வந்துருவாங்க. இன்னும் அந்த அட்ரஸ்
2: நாலு மணிக்குள்ள வந்துடணும்.
6: என்ன
2: வந்துடுறேங்க?
6: நீங்க போயிட்டு வரீங்களா?
2: அப்ப நான் வரேன்.
6: வரமா
2: போயிட்டு வரேன்.

0: சரிதான் சார் நீங்க சொல்றது. நான் இருக்கிற நிலைமையில உங்க கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக நீங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நான் வர முடியுமா? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். எதுக்கு சார் அனாவசியமா இதெல்லாம்?
1: வேண்டாம் சார், ஏன் கல்யாணத்துக்காக வர வேண்டாம். அது வேலை வரும்போது நடக்கட்டும். ஒரு உயிரை காப்பாத்த வர வேண்டாம். யார் செஞ்ச புண்ணியமோ நான் அந்த சதியை கேட்டு தொலைச்சேன். யார் செஞ்ச பாவமோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. கண்ணையே கட்டல, அதே எஃபெக்ட். இது அப்படியே விட்டுறதா சார்? நான் சொல்றது என்னன்னா, அந்த சதிகாரங்க குறிப்பிட்ட நேரம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த சமயத்திலேயாவது நீங்க நாலு பேரும் ஒன்னா சந்திச்சு மனம் விட்டு பேசினீங்கன்னா மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு புரியுது சார்.
0: ரமேஷ், நீங்க சொல்றது உங்களை பொறுத்த வரைக்கும் சரிதான். ஆனா இதனால எந்த விதமான பலன் ஏற்படும் எனக்கு தெரியல. எந்த நிமிஷமும் ஒவ்வொருத்தரும் ஆபத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரம். இந்த சமயத்துல எல்லாருமா ஒரே இடத்துல சேர்ந்து குழப்பத்தை அதிகமாக்க வேண்டாம் தான் எனக்கு படுதும்.
1: நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த நாலு பேர்ல நீங்க தான் நல்லா படிச்சவங்க, தைரியசாலி, செல்வந்தரும் கூட. இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஒத்துழைக்கலாம் என்ன சார் பிரயோஜனம்?
0: சாரி மிஸ்டர், எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்ன வற்புறுத்தாதீங்க.
1: இட்ஸ் ஆல் ரைட். நானும் நல்ல எண்ணத்தோட உங்க யாருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு இதுல தலையிட்டேன். ஏன் ஃப்ரெண்ட் மட்டும் சொன்னா உனக்கு ஏண்டா அந்த தொல்லை? அதுக்கு தான் போலீஸ்னு ஒண்ணு இருக்கேன்னு சொன்னான். நான் என்னமோ பெருசா சாதிச்சுக்க மாதிரி அவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைச்சது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் உணர்றேன். நீங்க ஒத்துழைக்க மறக்கும் போது போலீஸ்க்கு போன் பண்றத தவிர வேற வழி இல்லை. நான் வர்றேன் சார்.
0: ரமேஷ், இந்த மாதிரி சிக்கல பிரச்சனையில கொஞ்சம் கூட அவசரப்படக்கூடாது. நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். எந்த விதமான உண்மையும் தெரியாம ஏன் போலீஸ்க்கு போகணும்? அதுவும் தவிர நாலு பேரும் சேர்ந்து சந்திக்கிறதுனால நிச்சயமா பலன் ஏற்படும். நீங்க உறுதியா நம்புறதுனால உங்க ஆர்வத்தை நான் தடுக்க விரும்புறேன். நானும் வர்றேன்.
2: நான் எதுக்காக சொல்றேன், நீங்க நாலு சிவசாமிய குழப்பிருந்து எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். மனைவியை குடும்பப்படுத்துறது கேவலம், வேலைக்காரன் அடிச்சு கொள்றது பாவம், அதை விட குடிக்கிறத மேலே முடிவு பண்ணா ஒருத்தன். குடிச்சதுக்கு அப்புறம் போதையில மனைவியை துன்புறுத்தினானா, அதை தடுக்க வந்த வேலைக்காரன் அடிச்சு கொன்னானா, அந்த மாதிரி இருக்கு சார். நீங்க நல்லது நினைச்சு இந்த முடிவு.
3: இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, எங்களுக்கு உதவியா நீங்க வருவீங்களான்னு. வருவீங்களா என்ன? யூ ஆர் கமிங்.
2: நான் மறுக்கல மிஸ்டர், என்னன்னா பாத்துடுவோமே.
0: எனக்கும் ஓரளவு பயம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நான் ஒரு தைரியசாலின்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். பேரதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் ஒன்று நிச்சயமா நடக்கத்தான் போகுது. அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுல இருந்து தப்பிக்கிறது

0: என்ன வழி அப்படின்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த முடிவிலையும் நான் சம்பந்தப்பட தயார்.
1: அது என்னமாங்க, அவரு கூப்பிட்ட உடனே இந்த இக்கட்டில இருந்து எப்படியாவது தப்பிக்க வழி ஏற்படுமோ நினைச்சுதாங்க நான் வந்தேன்.
2: நீங்க ஆயிரத்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எவன் ஒருத்தனுக்கு முருகபக்தி உண்டோ அவனை அசைக்கவே முடியாது. வேல் உண்டு வினை இல்லை.
0: அதிகாரங்க சிட்டப்படி இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. எப்படி அவங்க சிட்டப்படி நாளைக்குள்ள வந்தாங்க இல்லையா? நீங்க 4 பேரும் பாதுகாப்போட ஒரே இடத்துல இருந்தா புறகாரங்க எந்த வீட்டுல திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யறாங்கிறத நான் இவனும் போலீஸ் உதவியோட கண்டுபிடிக்கிறோம். கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிறார் நம்ம ஃப்ரெண்டு.
3: நம்ம அத்தனை பேர் இங்கே இருப்போம். என் வீட்டு செவர் இருக்கு பாரு, உள்ள கற்கள் இருக்கு, ஒரு பையன் எட்டி பார்க்க முடியாது. நம்ம அத்தனை பேர் இங்கே தனித்து சாப்பிட்டு உட்காந்துருக்கலாமே. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாங்க, உள்ளேயே செல்ல மாட்டேங்குது.
0: உங்க வீட்டுல நாங்க ஏன் தங்குறோம்? எங்களுக்கு எல்லாம் வீடு வாசல் இல்ல. அவங்க அவங்க செல்வாக்கு இடப்பட இதுவா நேரம் தற்காத்தா எங்க தங்க வேண்டியதானே?
3: ஏன் இந்த வம்பு? ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல ரூமா பார்த்து எடுத்துக்கிட்டு எல்லாருமே அங்க தங்கிட்டா போச்சு.
0: எனக்கு என்னவோ ஹோட்டல்ல தங்குறதுனால மீன் பம்ப நாமே விலைக்கு வாங்குற மாதிரி தான் தோணுது.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு பையன் கூட வரமாட்டோம். பேசாம இம்பீரியல் ஹோட்டல்ல தங்கிடுவோமே.
0: கரெக்ட், அங்கேயே தங்குவோம். எனக்கும் நல்ல பழக்கம், ரொம்ப சௌரியமா இருக்கும்.
4: இந்த விஷயத்துல மேற்கொண்டு எந்த வித பழக்கமும் வேண்டாம். நீங்க 4 பேரும் இன்னைக்கு ராத்திரி 9 மணியில இருந்து இம்பீரியல் ஹோட்டல்ல தங்குறீங்க. நாங்க உங்க குடும்பத்தை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்துட்டு நானும் மூர்த்தி எங்க கடமையை செய்யறோம். இந்த முயற்சியில எப்படி வெற்றி அடையணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு வந்தாச்சு.
5: கிடையாது. ராத்திரி ஒரு ஜீப்பையும் காரை எடுத்துட்டு நீங்க அங்க வந்துருங்க. நான் அங்கே இருக்கிறதுனால திட்டத்தை சுலபமா முடிச்சிருவோம்.
6: ஓகே பாஸ்.
5: சரியா ராத்திரி 11 மணிக்கு வந்துடணும், மறந்துடாதீங்க.
7: கடத்தல் சிவசாமி வீட்டுக்கு போறேன். நீ இந்த காயத்ரி சிவசாமி வீட்டுல இருந்து இன்னைக்கு ராத்திரி பூரா கண்காணிக்கணும். உனக்கு உதவியா 2-3 பேரை அனுப்புறேன். என்ன ஜாக்கிரதை மோட்டர் சைக்கிள் அடிச்சுட்டு ஒரு வீட்டுல தப்பிச்சுட்டு போறான். ரமேஷ் அவனே தாண்டா.
8: எவ்வளவு ஜாகிரதையா இருக்கும், கடைசி நேரத்தில் உன்னை காப்பாற்ற முடியலையே சிவசாமி. நான் இவனை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவனை கொல்லத்தான் அவன் ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் எவ்வளவு சொல்லி நீங்க தான் என்ன நினைச்சதை முடிச்சுட்டானே.
7: ஆமா, இந்த ரூம்ல இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன?
9: 12 மணி இருக்கும், திடீர்னு இந்த ரூம்ல இருந்து துப்பாக்கி குடிக்கிற சத்தம் கேட்டது. அந்த குலகார பசங்க மெயில வேற ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே சமயம் கீழே இருந்து 2-3 கார் புறப்புற சத்தம் கேட்டது. முடியாத லைட்டை போட்டு பார்த்தா இந்த ஆள் கொலை செய்யப்பட்டு கிடக்குறான்.
7: அப்போ நிச்சயமா அவங்க அவன்தான் கொண்டு போயிருக்கணும். எங்க போயிருப்பான்?
9: எங்க போயிருப்பான்?
10: ஊருக்கு வெளியே உங்களை காப்பாற்றக்கூடியவங்க யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல நீங்க போயிருக்கிறீங்க. உங்க 3 பேருடைய இந்த நிலையை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். உங்களுக்கு எனக்கு நேரடியா எந்த விதமான விரோதமும் இல்லாம இருக்கிறார். விதிதான் உங்களுக்கு இந்த முடிவை கொடுத்திருக்கு.
9: ஹோட்டல்ல தங்குற போது உங்க யாருக்கு எந்த கெடுதலும் செய்யணும்னு ஆசைப்படல. ஆனா என் வாழ்க்கை ரகசியங்களை அம்பலப்படுத்தின ஒருத்தரை ஹோட்டல்ல நான் கொலை செய்யறத நீங்க பாத்துறீங்க. அந்த ரகசியங்கள் இப்ப உங்க 3 பேருக்கும் தெரியும். அந்த ரகசியங்கள் வெளியே யாருக்கும் தெரியாம புதைக்கப்படணும்னா உங்க தெரியாம நான் அழிக்கணும். உங்க யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க முடியாது.
11: எங்களை அழிக்கிறதுனால நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிற, அதுதான் நடக்காது. நம்ம 4 பேரும் ஹோட்டல ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம். நாளைக்கே போலீஸ்ல துப்பு தொலக்கும் போது அங்க தங்கினது யார் யாருன்னு பார்க்கும் போது உன்னை கண்டுபிடிக்காமலா இருக்க போறாங்க?
9: அதை பத்தி நான் கவலைப்பட முடியாது. இப்ப மணி 12, இன்னும் சரியா 1/2 மணி நேரத்துல இந்த இடத்துல ஒரு டைனமைட் வெடிக்கும். அந்த வெடியில இந்த இடமே தரமட்டமாயிடும். அதுல என்னுடைய ரகசியங்களும் புதஞ்சும்.
12: இந்த ஆளு கொலை செய்யலன்னு நினைச்சு

0: நாம மூணு பேர் இல்ல வேறத்தேங்கிறத இந்த ரமேஷ் பையன் புரிஞ்சிக்காம செஞ்ச குழப்பத்தை நினைச்சா வயிறு பத்தி எரியுதியா?
1: இந்த விபத்துல நாம நாலு பேருமே இறந்துட்டதாக வெளி உலகம் நினைக்கும். ஆனா நாம மட்டும் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு நான் வாழணும்னா நீங்க மூணு பேர் அழிஞ்சாகணும்.

0: யார காப்பாற்றணும் நினைச்சியோ அவங்களை கதவை திறந்து போய் காப்பாத்து.
1: இந்த கொலகார பாவி பேரு சிவசாமி இல்ல, இவனோட உண்மையான பேர் சுந்தரம். இறந்து சிவசாமி, அவர் தான் இவர் அணுவிக்க சொத்துக்களுக்கும் ஃபேக்டரிக்கும் சொந்தக்காரர்.
2: அவருடைய தகப்பனார் இறந்ததும் அந்த சொத்துக்களை ஏத்துக்க சிலோன்ல இருந்து இந்தியாவுக்கு அவர் புறப்படும் போது இந்த பாவி அவரை பிடிச்சு அவரை கொன்னுடும்படி என்கிட்ட ஒப்படைச்சான்.
1: ஆனா நான் ஏதோ மனசறிஞ்சி அவரை கொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன்.
2: அவனை தீர்த்து கட்டியாச்சுங்கிற தைரியத்துல அந்த ஃபேக்டரி மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் தான் சிவசாமின்னு அத்தனை சொத்துக்களுக்கும் இவன் அதிபதி ஆயிட்டான்.
1: அந்த உண்மையான சிவசாமிக்கு சொந்தக்காரங்களோ அல்லது அவரை பார்த்தவங்களோ இந்த ஊர்ல யாருமே இல்லைங்கிறத இவன் பயன்படுத்திக்கிட்டான். இவனுக்கு எனக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுச்சு. இவன் மோசடியை அம்பலப்படுத்தணும்னு அந்த சிவசாமியை ஹோட்டல் இம்பீரியல்ல தங்க வச்சு அவருக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது. அந்த உண்மையை நிரூபிக்க சில ஆதாரங்களை சேகரிக்க நினைச்சிட்டு இருந்தேன். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஹோட்டல்ல இருந்த அந்த சிவசாமியை கொல்லத்தான் சதி செஞ்சிருக்கான். இத புரிஞ்சுக்கா ரமேஷ் எல்லாத்தையும் குழப்பிட்டார்.
3: மூணு செகண்ட்ல தப்பிச்சோம். சிவசாமி, புஸ்தக சிவசாமி, வீடு பிடிச்ச சத்தத்தை
4: கேட்டு
3: எதுவும் கேட்கலையே ஐயா. வீடு பிடிச்ச சத்தத்தை கேட்டியான்னு தானே கேட்டேன். வீடு பிடிச்சா பின்ன வயரா வெடிச்சிச்சு. நல்ல ஆள் ஐயா. ஐயா, இந்த மனுஷங்கிட்ட எதுவும் கேட்காதுங்க நாக்கு உள்ளே போச்சு. ஒரே பீதி, அதாவது பயம் பயம்.
4: என்னமோ விஷயம் புரிஞ்சிக்காம இப்படி பயந்திருக்க வேண்டியதில்லை. புதுமையான அனுபவம்.
5: என்னங்க, அந்த சமயத்துல தம்பி ரமேஷ் வராம இருந்திருந்தது நாம எல்லாம் நிச்சயமா போயிட்டிருக்கவே முடியாது. நான் கூட ஆரம்பத்துல தம்பியே தாறுமாறா பேசிவிட்டேன் மூளை இல்லாம.
6: ஏங்க தெரிஞ்ச திருப்பி திருப்பி சொல்றீங்க, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். ஏதோ என் மாங்கல்யம் கட்டி கடவுள் மாதிரி அவர் வந்து காப்பாத்தினாரு.
7: நான் உங்களை எல்லாம் காப்பாத்தினேன்னு சொல்றதை விட குழப்பிட்டேன்னு சொன்னா நல்லா இருக்கும்.
6: எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் நீங்க பறிச்சு போனீங்க பத்தி இப்ப என்ன, அதுக்காக நீங்க கவலைப்படுறேன்.
7: கவலைப்படலீங்க, ஞாபகப்படுத்துறாங்க. அவங்க பார்க்கல சந்திச்சாங்க, பேசினாங்க, ஒத்தரை ஒத்த காதலிச்சாங்க. அவங்க டியூட்டி அவங்க செஞ்சுட்டாங்க. இனிமே நீங்க உங்க டியூட்டியை செய்ய வேண்டியதானே. என்ன புரியுதா?
4: புரியுது. ஜமாயிச்சிருவான். என்ன பத்திரிக்கை சிவசாமி?
7: இனிமே சிவசாமின்னு கூப்பிடாதீங்க. இப்ப என் பேரையே நான் மாத்திக்கிட்டேன்.
4: மறுபடியும் குழப்பம் இருக்கப்படாது. மொத்தத்தில் ராஜேந்திரன் அவ்வளவுதானே. நான் ராஜு, நீ இந்த ராஜேந்திரன்.
8: நேயர்கள் இதுவரை கேட்டது JL பிலிம்சாரின் அனுபவம் புதுமை ஒலிச்சித்திரம். நடிப்பு முத்துராமன், TS பாலையா, மேஜர் சுந்தரராஜன், TR ராமச்சந்திரன், RS மனோகர், VS ராகவன், ராஜஸ்ரீ, சௌகார் ஜானகி, மனோரமா, குட்டி பத்மினி மற்றும் பலர்.

கதை திரைக்கதை வசனம் ராஜு கோபு. இசை எம் எஸ் விஸ்வநாதன். இயக்கம் ராஜேந்திரன்.

ஒலிப்பதிவில் உதவி டி டி சித்ரா, எஸ் ரமேஷ். வானொலி வடிவம் சுஷீலா சேஷாத்ரி, ராமசுவாமி சுதர்சன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:02 ஆயிட்டு இருக்குங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ அடுத்த அரை மணி நேரத்துக்கு சூப்பரான பாடல்கள் மெலடிஸாக உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாட்டெலாம் என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, தென்மதுரை வைகை நிதி அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் பி சுஷீலா அவங்க சேர்ந்து பாடின பாட்டு. வாலியோட வரிகளில் இளையராஜா மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

நேரம் 12 மணி, இல்லைங்க 2 மணி 12 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் நான் கவிதா. நேச்சில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு அப்படிங்கிற படத்துலேருந்து மெதுவாக மெதுவாக ஒரு காதல் பாட்டு அப்படிங்கிற பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு, வாலியோட வரிகளில் சந்திரபோஸோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே சமதோல்லு.

நேரம் 2:21 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ 93.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் வந்து அம்மன் கோவில் கிழக்காலை அப்படிங்கிற படத்துலேருந்து காலை நேர பூங்குயில் அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்டு முடிச்சிங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜீவன் பாடுது அப்படிங்கிற பாட்டு. என்ஜீவன் பாடுது அப்படிங்கிற படத்துலேருந்து எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம் அப்படிங்கிற பாட்டு.

நேரம் 2:26 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது ரெயின்போ மெலடிஸ். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் ஹலோ டாக்டர்ல உங்களை

சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் படத்துக்காக கண்ணு படம் போகுதே போகுதையா அப்படிங்கிற பாட்டு, இளையராஜாவோட வாய்ஸில், ஆர்பி உதயகுமாரோட லிரிக்ஸில், இளையராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமுலா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து காலையில் எந்திரிச்ச உடனே யார் முகத்தை பார்க்குறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எடுக்கிறது முதல்ல கண்ணை திறக்காமே நம்ம வந்து தொலைவியத்தை எடுக்கிறது வந்துட்டு ஃபோனாக தான் இருக்கும். ஒரு நாள் வந்து ஃபோன் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக உங்களால் நினச்சி பார்க்க முடியாதா? கண்டிப்பாக முடியவே முடியாது. தூங்குறதுலேருந்து நைட்டு எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் சோஷியல் மீடியா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு கையில் வந்து ஃபோன் இருக்கிற நேரம் தான் வந்து பாதி நேரம் போயிடும் அப்படின்னு இருக்குது. அதே நேரம் வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு நியூஸை படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கும் ஃபோன் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லை இந்த ஃபோனை நம்மளை பயன்படுத்த அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் நம்மளை ஃபோன் இல்லாமல் இருக்கு சொன்னால் நம்ம ஒரு மாதிரி மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அது எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் யூசேஜ் வந்து நம்மளுடைய தூக்கத்தை, கவனத்தை, மனநலத்தை எப்படி வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து எப்படி பாதிக்குது, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே நேரத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே இல்லை. ஸோ அதனால் டிஜிட்டல் டிஅடிக்ஷன் குறித்து நம்ம கூட பேசுகிறதுக்காக மனநல மருத்துவர் டாக்டர் ரம்யா சம்மத் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன் மேம். இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போது டிஜிட்டல் டிஅடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து டிஜிட்டல் டிஅடிக்ஷன் அப்படின்னா என்ன?
1: அதாவது டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதான் நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது இன்ட்ரொடக்ஷனில். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த தேவையையும் தாண்டி ஒரு யூஸ் அப்படிங்கிறதுக்கு டெக்னாலஜி எல்லாருக்கும் இன்றியமையாததாக இருக்குது. ஆனால் அந்த யூஸை ஹெல்த்தியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அப்யூஸ் ஆகுது. அதாவது அளவுக்கு அதிகமான யூஸோ எதிர்மறையான தாக்கம் தரக்கூடிய ஒரு யூஸோ டிஜிட்டல் ஸ்பேஸ், அதாவது ஃபோனு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும், லேப்டாப் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயும் வரும்பொழுது அது டிஜிட்டல் அடிக்ஷனாக மாறுறதுக்கான ஒரு எப்படி ஒரு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷன் சொல்கிறோமோ அந்த மாதிரி கேஜெட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு அடிக்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே அது அடிக்ஷனாக ஆகும்பொழுது அதற்கான ஒரு அப்ரோச், அதிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கான ப்ராசஸை தான் நம்ம டிஜிட்டல் டிஅடிக்ஷன் ஆர் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம காமனாக ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயம்.
0: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நேயர்களும் கால் பண்ணி இதில் பேசலாம், டாக்டர்கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்கலாம். முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ண கொடுக்காம நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளை கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 2986000038 மற்றும் 2952055544 அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணுங்க. முன்னாடி வந்து 0444 அப்படிங்கிற நம்பரை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து வந்து பேசலாம். நேயர்கள் வந்து இருக்காங்க டாக்டர். ஸோ நேயர்கள்ட்ட போயிடலாம். முதல் நேயர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அமர்ந்து பேசுறேன் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
2: டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முதல்ல எல்லாம் குழந்தைங்க வந்து வெளியே விளையாடுவாங்க, இப்ப பாத்தீங்கன்னா விளையாட்டே இல்லாம போயிடுச்சு மொபைல்.
1: கண்டிப்பா
2: மொபைல பாக்குறாங்க, சாப்பிடும் போதும் பேரண்ட்ஸ் கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை வந்து சாப்பிடுதுன்னா மொபைல் இருந்தாதான் சாப்பிடுது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க அந்த மொபைல் பார்க்கும்போது டேய் அப்படின்னு கூப்பிட்டாலும் கண்டுக்கவும் மாட்டாங்க. இவ்வளோ தெரியுங்க, சரி பேஸ்புக்கு தொடர்ந்து ஒரு ரீல் பாக்கலான்ட்டு பாக்குறோம், திடீர்னு பாத்துட்டீங்கன்னா தள்ளி அப்படி தள்ளிட்டு அடுத்த ரீல் பாக்குறோம், அதுலயே கண்டென்ட்டா போய் முழுகி போய் இருக்கும். இதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க.
1: ரொம்ப ஆப்டா கேட்டீங்க சார். இதெல்லாம் பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. என்னன்னா

0: நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய குடும்ப சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப் ஆகிடுச்சு, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளோட விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது கேஜெட் யூஸ் ஆர் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. குழந்தைகளை வந்து காம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே ஃபோனை கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு அன்ஹெல்தி ஹேபிட் இருக்குது. ஸோ இதை முக்கியமாக நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து குழந்தைகள் வந்து தே ஆர் நாட் லிட்டில் அடல்ட்ஸ், அதாவது ஒரு பெரியவங்க ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ பார்க்குற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க மூளை ப்ராசஸ் பண்ணுற விதமும், ஒரு குழந்தைக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஒரு ரீல்ஸ் மாதிரி மாதிரி பார்க்குறாங்கன்னா அதில் வரக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு செடி மரம் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிரெயின் அப்போ தான் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்குது, மெச்சோரிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ எவ்வளவு தூரம் கேஜெட்ஸை குழந்தைகள் மத்தியில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ, அதே எகெயின் பேரண்ட்ஸும் கேஜெட்ஸை கம்மி பண்ணணும். இப்போ ஒரு அப்பா வந்து லேப்டாப் பார்த்துட்ருக்காங்க, அம்மா வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த குழந்தை ஒரு சிங்கிள் சைல்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி எங்கேஜ் ஆகணும்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தை கையிலையும் ஒரு ஐபேடோ டேப்லெட்டோ கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது ஒரு டிஜிட்டல் டைம் இல்லாத ஒரு ஆஃப்லைன் என்விரான்மெண்ட், டெய்லி ஃபேமிலி டைம், ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைம்னு நம்ம சொல்கிறோம், சாப்பிட்ற இடத்துல, பெட்ரூம்ஸில், இல்லைன்னா அந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணுற இடங்களில். ஸோ காமனாக நம்ம வந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்ஷியர் பண்ணணும். அப்போ குழந்தைங்க மட்டும் பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி பெற்றோர்களாகட்டும், மற்ற கூட உள்ளவங்களாகட்டும், சிப்ளிங்ஸ் ஆகட்டும், ஒரு தம்பியை பார்க்கக்கூடாது சொன்னால் அண்ணாவும் பார்க்கக்கூடாது, ஸோ சிப்ளிங்ஸ் ஆகட்டும், அப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஃபேமிலி ரூல் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற வீடியோஸ் வந்து பிரெயினுக்கு இன்னும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நிறைய ஆன்கோயிங் ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோ குறைஞ்சபட்சம் ஒன்று பார்க்குறாங்கன்னா அது நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்கிற மாதிரி டிவியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு எபிசோடு மாதிரி பார்க்குறாங்கன்னா அதோடைய தாக்கம் வந்து மச் மச் லெஸ்ஸர் தேன் ஸ்க்ராலிங் அண்ட் வாட்சிங் ரீல்ஸ். 10 seconds, 20 seconds, ரொம்ப குவிக் குவிக்காக மைண்டு வந்து கவனத்தை திசை மாற்றிட்டே போகிறதுங்கிறது இன்னும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இதோடைய ஹசார்ட்ஸை புரிஞ்சு நம்ம வந்து ஒரு கேஜெட் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை ஃபேமிலிகள் ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம்.
1: சூப்பர் டாக்டர், நல்லா சொன்னீங்க. அடுத்த நேரம் ஆயிருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாரைங்க இது பேசுறீங்க சார்?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
2: கண்டிப்பா டாக்டர், ஒரு நபர் செல்போனுக்கு அடிக்ஷனா ஆயிட்டாரு, அல்லது நீங்க குறிப்பிட்ட இந்த ப்ராப்ளம்க்கு உள்ளாயிருக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கறது தெரிய வரும்? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்க சூப்பரா சொன்னீங்க முகவரையில டிஜிட்டல்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸா ஆகுது அப்படிங்கிறது நம்ம எப்படி உணரலாம்? ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கணும்? அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், இந்த டிஸார்டர் அப்படின்னு இதுலேயே வேரியஸ் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அது முற்றிய நிலை அப்படின்னு எப்போ குறிப்பிடுவோம்? இதை பற்றின ஒரு டீப் டைவிங் எங்களுக்காக கொஞ்சம் பண்ணுங்களேன்.
0: கண்டிப்பாக மேடம், வெரி ரெலவெண்ட் க்வெஸ்சன். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஒருத்தர் வந்து கேஜெட் அடிக்ஷனில் இருக்கும்பொழுது அவங்க டினையல் மோட்லேயே இருப்பாங்க, நான் தேவைக்கு தான் யூஸ் பண்ணுறேன், நான் ரொம்பலாம் ஃபோன் பார்க்குறது இல்லை, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் யூஸ் வித் டைம், அதாவது மேபி நம்ம முதல்ல ஒரு அப்போ தான் ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டோ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ, பிகினிங்கில் நம்மளோட யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் நாள் பட இல்லை மாதங்கள் கணக்கில் வரும்பொழுது கிராஜுவலாக நம்மளை அறியாமலே அந்த டைம், அதுக்கு நம்ம டிவோட் பண்ணுற டைம்ங்கிறது கூடிக்கிட்டே வரும். ஒரு காமனான எக்ஸாம்பிள், நமக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது நமக்கே தெரியும். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அதில் சாட் பண்ணுறோம், ஸோ அந்த டைம் லிமிட் பார்த்தோன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதோடைய ஆப்சன்ஸில் நம்ம எப்படி இருக்குது நம்ம மைண்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வந்து நமக்கு ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ், நம்ம அப்படியே டோட்டலாக ஆஃப்லைனில் போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு இரிட்டபிளாகவோ இல்லைன்னா ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், யாராவது எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பி நான் பார்க்கலன்னா, யாராவது ஏதாவது முக்கியமான மெசேஜ் அனுப்பி நான் பார்க்கலன்னா அப்படி சொல்லிட்டு யாரோ அனுப்பியிருப்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, பட் நம்மளே அது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் திருப்பி திருப்பி செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ரிப்ளை வந்துருச்சா, அதுக்கு வந்துருச்சா, இது வந்துருச்சா, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ லைக் நமக்கு போட்டிருக்காங்க, நம்ம அனுப்பி நமக்கு சாட் திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்காங்களா. ஸோ நம்ம ரெலவெண்ட்டாக இல்லை இருக்கிறதையும் தாண்டி எக்ஸசிவ் அன்ஹெல்தி யூஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ், அது இல்லைன்னா நம்ம இரிட்டபிளாக ஆகிறது, எப்போ பாரு நம்ம ஃபோன் எங்கே இருக்குது எங்கே இருக்குங்கிற கான்ஷியஸ்லி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து

0: இந்த வித்ட்ரால் சிம்டம்ஸோடு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான காமன் எளிமையான விஷயம் வந்து ப்ரையாரிட்டி எதுக்கு போகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ஒரு இந்த கேஜெட்ஸ் எல்லாம் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்க, வாரத்தில் ரெண்டு நாள் கோவில் போனாங்க, இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி, ஒரு புக் ரீடிங் ஒரு ஹாபி இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு பர்சனாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு செட் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரிஃபரன்ஸோ ஹாபிஸோ இருந்திருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. ஸோ இந்த கேஜெட் யூஸ் வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் குறையுதான்னு பார்க்கணும். ஸோ முன்னாடி நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் கோவில் போயிட்டு இருந்தேன், இப்போ வந்து அந்த டைமில் நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் கேஜெட்ஸ் வந்து இன்னொரு ஹையர் ப்ரையாரிட்டி ஆகுது. முன்னாடி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம இப்போ கம்மி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. நேஷன் என்கூட அடுத்த நேரம் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ
2: சார். வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யாரங்க பேசுறீங்க?
2: மேடவாக்கம்ல இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்க சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
2: டாக்டர் கிட்ட வந்து நான் என்ன கேக்குறேன்னா மேடம், இப்போ Facebook வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த ஐடி இருக்கிறவங்களும் சரி, 24/7 ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் சோசியல் மீடியாலையும் தான் இருக்காங்க. கான்ஸ்டண்டாக கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் ஒர்க் பண்ணுறாங்க, 18-19 hours ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அவங்க மைண்டு வந்து அப்செட் ஆகுது, ஃபேமிலியில நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ரெண்டாவது, காலத்தால 7 மணிக்கே வந்து ரேடியோவிலலாம் வந்து வணக்கம் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க, அதில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் கேட்குறாங்க, எல்லாரையும் ஃபேஸ்புக்கில் போட சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ்புக்குங்கிற அடிக்ஷன் வந்து மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த ரேடியோ எஃப்எம்மும் ஒரு வகையில் ரீசனாக இருக்குது மேடம். இதனால வந்து குழந்தைகளோட கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகுது. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய நல்லதை விட கெட்டது தான் கேட்டுக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புஸ்தகம் தான் படிப்பாங்க, இப்போ புக்கையே வந்து மொபைலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஏதாவது மைண்டில் சேஞ்சஸ் வருமா, இல்லை ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வருமா மேடம்? இதுக்கு என்ன சொல்யூஷன் மேடம்? அதான் டாக்டர்கிட்ட கேட்கணும்.
0: வெரி பர்டினன்ட் க்வெஸ்சன் சார். என்னென்னா, நமக்கு பொதுவாக சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல், நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக நம்ம ஒரு கேஜெட் யூஸை அவாய்ட் பண்ண முடியலை. நிறைய டைம் ஸ்கூல்ஸே வந்து அவங்களுடைய ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் வழியாகவோ வேறு ஒரு சோஷியல் மீடியா வழியாகவோ அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஒரு ஹெல்த்தி யூஸில் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்டாக அவங்களே சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ரெண்டாவது, நமக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், குழந்தைகளுக்கு பிரெயின் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது. அட்லீஸ்ட் ஒரு 18-25 years வரைக்கும் மேக்ஸிமம் கேஜெட் யூஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக அவங்களுக்கு கவனக்குறைவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்குறோம், அதிகமாக கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஹைலி ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட்டுக்கே பிரெயின் ரிப்பீட்டடாக எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா, ஒரு சாதாரணமாக இல்லைன்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரியோ, நார்மல் ரொம்ப ஸ்டிமுலேஷன் இல்லாத ஒரு நாவலோ, ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு புக்கோ, இல்லைன்னா ஒரு அகடமிக் புக்கோ, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான கவனம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸியாக போர் அடிச்சிடுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டாஸ்கில் கவனம் செலுத்த முடியலை. அடிக்கடி எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். இப்போ எஸ்பெஷலி ஃபேஸ்புக்கிலலாம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகும்போது பார்த்தோன்னா, ஒரு ஒரு ஃபீட், ஒரு ஒரு போஸ்ட்டு ஒரு ஒரு எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும். ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும், ஒன்று ரொம்ப நமக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எமோஷன் சொல்றது நம்ம மூளையில ஒரு சர்க்கியூட்டா நம்ம உருவகப்படுத்தி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எல்லா எமோஷனையும் நம்ம மூளை அசை போட்டு டைஜஸ்ட் பண்ணணும். அப்ப ஒரு குழந்தையுடைய மூளை வந்து இந்த மாதிரி, ஒரு அடலசென்ட் உட மூளை வந்து இதுல எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு கண்டிப்பா எமோஷனல் ரெகுலேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப வீட்டில் உள்ள ஒரு காமன் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது கூட ரொம்ப அதிகப்படியா கோபப்படுறது, அவங்களுக்கு வந்து எதிர்மறையான ஒரு பிஹேவியர் ஏற்படுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்ஹெல்தி சோஷியல் யூஸ் அண்ட் அன்ஹெல்தி இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் யூஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு.
1: சிறப்பாக சொன்னீங்க. ஸோ நான் அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். காலையிலேயே வந்து கொஷின் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அதுலேருந்தே வந்து குழந்தைங்க சிறறிய ஆரம்பிச்சிட்றாங்கன்னு. அதாவது இது மூலமாக படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஷோ வந்து பார்க்கும்போது, கேட்கும்போது, அந்த கொஷின் ஆன்சர் தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் டைட்டில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்கு டைட்டில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பயனுள்ள வகையிலையும் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஃபோன் இருக்குது அப்படின்னா அதை நெகட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம், பாசிட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ரெயின்போ எஃப்எம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம்.
1: வணக்கம் மதிய வணக்கம் மேடம். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் பேசுகிறேன்.
0: டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வி கேளுங்க சார்.
1: குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
2: குட் ஆஃப்டர்நூன் சார்.
1: இவ்வளோ நேரம் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பாக நம்ம அடுத்த தலைமுறைகள் வந்து இது கேட்டு இவ்வளோ நாள் இப்படி இருந்தோம், இதுக்கு அப்புறமாவது நம்ம சேஞ்ச் ஆகணுன்றது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்து பசங்க மேடம் பெரியவங்க சொல்றத கேட்க மாட்டேன்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் சைல்டு அது மாதிரி ரூம் இதுல ஹாஸ்டல் பண்ணி தங்கி படிக்கிறாங்க அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 24 hours, அவர் ஒன்னு சொன்ன மாதிரி 24 hours இருக்கு. இந்த தூங்குற நேரம் அவங்களே கண்ணாயிருந்து தூங்கினாதான் உண்டே தவிர எந்த நேரமும் வந்து அப்படிதான் மேடம் இருக்கு. அதுல இருந்து எப்படி மேடம் பேசி மேனர்லாம் அதுல இருந்து வேட்டக்கமோ அதுக்கு மாத்திரம் எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க. அதாவது 10 hour பாக்குறது 5 hour ஆகணும், 5 hour 2 hour ஆகணும், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்க்கணும், மெயில் மாத்திரம் பார்க்கணும், அது மாதிரி எப்படின்றது நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் நன்றி.
0: நன்றி சார்.
2: கண்டிப்பாக சார். அதாவது இதில் வந்து முதல்ல நம்ம டிஜிட்டல் யூஸ் வந்து அன்ஹெல்த்தியாக போயிட்டுருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். டினியல் மோடில் நான் வேணும்னு தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தேவைக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாமல் நமக்கே தெரியும், ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி நம்மளுடைய ஹாபீஸ் ப்ரையாரிட்டிஸ் என்னவாக இருந்தது, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய சுச்சுவேஷனில் இப்போ நம்மளுடைய ஹாபீஸ் எப்படி இருக்குது, ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேஜெட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது எந்த விதமான சோஷியல் மீடியாவாக ஆகட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்லைனா வாட்ஸ்அப், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறது, எதுவாக வேணால் இருக்கட்டும். அப்போ இதில் எவ்வளோ தூரம், இல்லைனா ஆன்லைன் கேமிங், ஸோ எல்லாமே எவ்வளோ தூரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிற ஒரு டைம் சென்ஸ் நமக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இது வந்து ஓவர் நைட் நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஓவர் மந்த்ஸோ அதை மாதிரி ஓவர் இயர்ஸோ தான் இந்த லெவலுக்கு வந்திருப்போம். அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இருந்த மற்ற ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன, எதெல்லாம் நான் இப்போ பண்ணுறத விட்டுட்டேன். மேபி நான் டெய்லி வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன், நான் டெய்லி வீட்டில் போய் நடந்து போய் ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் கூட சேர்ந்து போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வீட்டிலே சாப்பிட்லான்ட்டு அவங்கவுங்க ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலியில் 5 பேரும் 5 phones பார்த்துட்டு அவங்கவுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும். அப்போது இதில் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், நம்ம ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம வீட்டில் எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளோட எங்கேஜ் ஆகணும்னா நம்ம ஃபோன் பார்த்துட்டே இருக்கோம், குழந்தைய ஃபோன் பார்க்காதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நானும் நீயுமா சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரலாம், இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒரு கிளாஸ் போகலாம், இல்லைனா நாங்கள் நம்மளுக்கே ஆன்லைன் அதிகமாக அன்ஹெல்த்தி யூஸ் இருந்ததுன்னா, இப்போ நிறைய நம்ம ஹாபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸில் நான் வந்து முதல்ல ஜாயின் பண்ணுறேன். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு செட் டைம் லிமிட்ஸ். நான் டெய்லி இந்த 1 hour தான் நான் ஸ்க்ரால் பண்ணுவேன், இல்லைனா 1 hour தான் நான் இது பண்ணுவேன், அதை தாண்டி அந்த டாட்டில் நான் அதிலேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் அந்த செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்மளுடைய ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, நமக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனையானால் நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்ல முடியுமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டக்க நம்ம கனெக்டடாக இருக்கோமா, நம்ம நெய்பர்ஸ் கிட்டேயோ, நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸ் கிட்டேயோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ, அவங்கவுங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ் தான் நம்மளை காப்பாற்றும். அதை நமக்கு இருக்கான நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாலேயே ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ லைக்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் என் ரீல்ஸை பார்த்தாங்க, இதுலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா ரியாலிட்டியில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸோ, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோ, ஒரு பிரச்சனைனா நம்மளால் சமாளிக்கக்கூடிய கோப்பிங் ஸ்கில்லோ கண்டிப்பாக நமக்கு டெவலப் ஆகாது. அப்போ ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸ், கோ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களோட நம்ம அதிகமான டைம், எனர்ஜி, எஃபர்ட் போட்டு அந்த ரியாலிட்டி பில்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அது எப்படி நல்ல முறையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்ருக்கோம். இது வந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நேர்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி பேசலாம் டாக்டர் கிட்ட. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு பாட்டு கேட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். டாக்டருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக என்ன பாட்டு வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொக்கத்தங்கம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற பாட்டு, ஹரிஹரன் அண்ட் சாதனா சங்கம் சேர்ந்து பாடின பாட்டு, பாவிஜியோட வரிகளில் தேவாவோட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 3:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் வித் மியா ஜே கவிதா. ஸோ நம்ம கூட டாக்டர் ரம்யா சம்பத் அவங்களும் சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி எதை பற்றி பேசிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பயன்பாட்டை குறைச்சி எப்படி அதை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க டாக்டர்? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் அது நல்லது பரவாயில்ல அப்படின்னு?
1: இதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.

0: ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க டாக்டர்? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் அது நல்லது பரவாயில்ல அப்படின்னு?
1: இதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போ 2 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு எந்த விதமான ஃபோன் யூஸ், அதாவது இப்போது அன்லைக் இப்போ என்ன சொல்கிறது, நம்ம வந்து எதுவுமே அவங்க ஒரு கார்ட்டூன்ஸ் கூட அவங்க வந்து ஃபோனில் பார்க்குறது ஸ்ட்ரிக்ட்லி டு பி அவாய்டட். 5 வயசு வரைக்கும் நம்ம டோட்டல் ஆஃப் 30 மினிட்ஸ் நம்ம வந்து பொதுவாக ஓகே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வைக்கிறோமோ, பிக்கர் ஸ்க்ரீன், இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபோனில் பார்க்குறத விட ஒரு சிஸ்டமில் ஒரு கார்ட்டூன் பார்க்குறது இஸ் பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு டோட்டலாகவே ஒரு 30 மினிட்ஸ், அதாவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு வீடியோ கால் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லாமல் டிஜிட்டல் யூஸில் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே சேர்த்தியே ஒரு 1/2 hour தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். முக்கியமாக பெரியவங்களுக்கு பொறுத்தளவு உள்ள கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு இல்லை, பட் தோராயமாக நம்ம ஆல் இன்க்ளூசிவ் 2 hours நம்ம வச்சுக்கலாம்.
0: 2 hours
1: ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய ஒர்க்கு சம்மந்தமாகவும் நிறைய கேஜெட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது.
0: கண்டிப்பாக.
1: ஸோ மெயில் பார்க்குறோம், நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், நம்ம நிறைய விஷயங்கள் ஃபோன்லேயே பண்ண வேண்டியதாக இருக்குங்கும் பொழுது ஆல் இன்க்ளூசிவாக நம்ம 2 hoursக்குள்ளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் எழுந்த உடனே இருக்கிற முதல் 1 hour நம்ம எவ்வளோ தூரம் ஃபோன் யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி பெட் டைம், அதாவது படுத்துக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற 1 hour எவ்வளவு தூரமாக நம்ம வந்து ஃபோனை அவாய்டு பண்ணுறோமோ. ஸோ நிறைய டைம் நம்ம இப்போ ஃபோனே எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணது இல்லையா, நம்மளோட ஏதாவது ஒரு கிளாக் அலாரம் வைக்கணும்னா அதுவும் நம்ம இப்போ ஃபோனில் தான் வைக்கிறோம். நோபடி இஸ் யூஸிங் த ட்ரெடிஷ்னல் அலாரம் கிளாக்ஸ். ஸோ எல்லாமே நமக்கு ஃபோன்லேயே அது அலாமும் வைப்போம், ஃபோனே பில்லோ கடையிலே வச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஃபோனோடையே இது பண்ணிகிட்டு இருக்காம டின்னர் சாப்பிடும்போது இல்லைனா ஒரு டைம் மீல் சாப்பிடும்போது, அதே மாதிரி பெட் டைம் ரொட்டீன்ஸ் வரும்போது, படுக்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இருந்து, இந்த மாதிரி சில காமன் ப்ரேயர் பண்ணுற டைமில், காமனாக உள்ள சில பேசிக் டைமிங்கில் வந்து கண்டிப்பாக ஃபோன் அந்த ஸ்பேஸ்க்கு வரக்கூடாதுங்கிறத ஃபேமிலியிலேயே ஒரு ரூலாக ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ எஸ்பெஷலி காலையில் எழுந்த உடனே இருக்க முதல் 1 hour, படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் 1 hour கேஜெட் ஃப்ரீயாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதுலேயே டைரெக்டாக நமக்கே ஒரு 1 week நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளே அப்சர்வ் பண்ண முடியும்.
0: சூப்பர் டாக்டர். இப்போ தூங்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி அது வந்து அந்த லைட் வந்து கண்ணை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, சொல்கிறது வந்து ஓகே. காலையில் எந்திரிச்ச உடனே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து மென்டலாக நம்மளுக்கு வந்து இல்னஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்களா, அது இது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா டாக்டர்?
1: இல்லை, அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு ஃப்ளைட் மாதிரி அதோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லையா. அப்போ ஒரு நாள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளில் முன்னாடி பார்த்தோன்னா ஃபோன் இல்லாத போது நம்மளுடைய ரொட்டீன் எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும். எழுந்தவுடனே நம்ம சிலர் ப்ரேயர் பண்ணுவோம், இல்லைனா சிலர் வந்து ஒரு வாக்கிங் போவோம், சிலர் வந்து ஒரு யோகா பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலாக்ஸேஷன் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்மூத்தாக டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய இயற்கையான ரொட்டீன்ஸ் இருக்குது. காலையில் எழுந்துக்கும் போதே நம்ம வந்து ஒரு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன கண்டென்ட் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எழுந்த உடனே நம்ம ஒரு வாட்ஸ்அப் எடுத்து நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
0: கண்டிப்பாக.
1: அப்போது என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின் அப்படியே மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கிரகிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கும்போது நம்ம அந்த பிரெயினுக்கு என்ன ஃபீடு பண்ணுறோம்னா ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறோம். ஒரு பயம் ஏற்படுற மாதிரியோ, ஒரு சோகம் ஏற்படுற மாதிரியோ, ஒரு நெகட்டிவான நோட்டில் இருக்க மாதிரியோ ஒரு ஃபீடு பண்ணும் பொழுது அதை நம்ம பிரெயின் வந்து சமாளித்து அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அதையும் தாண்டி எனர்ஜியை கொண்டு வந்துட்டு அந்த டேவை ஃபேஸ் பண்ணுறதா ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய டைம் பார்த்தோன்னா நமக்கு மார்னிங் கேஜெட்ஸ் எழுந்த உடனே யூஸ் பண்ணினோன்னா மித்த முக்கியமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ நம்ம வந்து எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்மளுடைய ரொட்டீன்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட்டும் வரும். ஸோ எழுந்த உடனே நம்ம ஒரு 1/2 hour இருக்குது அப்படின்னா அந்த 1/2 hour ரிலாக்ஸ்டாக நீங்கள் வேறு ஒன்றில் பண்ணும் பொழுது அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம அதில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மீதி இருக்க 15 மினிட்ஸில் அந்த ஒர்க்கை அக்காமடேட் பண்ணி பண்ணணுங்கும் போது கண்டிப்பாக அந்த ஃபோன் பார்க்குறதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு நெகட்டிவ் இன்புட் வருது. நம்ம ரொம்ப ஹரிபரியில் பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு ஆன்சைட்டி மார்னிங் அவர்ஸ் டென்ஷனும் நமக்கு வருது. ஸோ ரெண்டு விதத்துலையுமே அது எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும்.
0: சூப்பர் டாக்டர், நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், ஆபிடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க.
1: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
2: டாக்டர். இந்த பையன் வந்து மொபைல் பார்த்துட்டே இருந்தா தூக்கம் வருது அப்படின்னு சொல்றான், அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாலும் இல்ல மொபைல் பார்த்துட்டே இருந்தானா நான் சீக்கிரம் தூங்கிடுவேம்மா அப்படின்னு சொல்றான், அது

0: எதனால இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்குது டாக்டர்?
1: மொபைல் பார்க்கும் போதுமா நமக்கு வந்து மெலட்டோனின்னு இருக்கக்கூடிய தூக்கத்துக்கு ஆக சுரக்கிற ஹார்மோன் வந்து கம்மி தான் ஆகும். ஏன்னா பிரெயின் வந்து இன்னும் அலர்ட்டாக அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்க்குது. என்ன நீங்கள் சொல்கிற ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சிவியராக கேஜெட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக ஒரு 2 மணி நேரமாக ஒரு ரீல்ஸே ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அது வந்து இப்போ ஒரு கடைக்குள்ளே எல்லாரும் உள்ளே போடுற மாதிரி, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உள்ளே யாரும் வர்றதுக்கு இடம் இல்லை சொல்லி அந்த கடை ஷட்டரை இறக்குற மாதிரி, நமக்கு பிரெயின் வந்து இதுக்கு மேலே எனக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டோட்டல் லெவல் ஆஃப் எக்ஸாஷன் போயிடும். அப்போ பார்த்தோன்னா நமக்கு கவனம் இருக்காது, டோட்டலாக ட்ரெயின்ட் அவுட்டாக எக்ஸாஸ்டடாக ஆகிடுவோம், நம்மளையே அறியாமல் நம்ம அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் அந்த மாதிரி தூங்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கும் ஆரோக்கியமானது இல்லை. இப்போ நிறைய டைம் பார்த்தோன்னா சிலர் சொல்லுவாங்க, காதில் இயர் பிளக்ஸ் போட்டுகிட்டே அப்படியே நான் தூங்கிட்டேன், டிவி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே நான் தூங்கிட்டேன், ஃபோன் நான் இது பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன், பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே தூங்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறது அவங்க என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு டியூரிங் த டே டைமே அதிகப்படியான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணினதுனால பிரெயின் அதுக்கு மேலே என்னால் இன்புட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு, இப்போ ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸியெல்லாம் ஓட விட்டோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவே ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி அது அந்த பிரெயின் வந்து அதுவே ஒரு ஷட் டவுன் மோடுக்கு போகுது. அது வந்து அன்ஹெல்த்தியானது. அது வந்து மைண்டை மார்னிங் எழுந்துக்கும் போது, நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயம் இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு, மார்னிங் எழுந்துக்கும் போது உனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு பாருங்கள். நிறைய நேரம் நம்ம பாசிட்டிவாக கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது மார்னிங் அந்த கேஜெட்ஸ்னால இருக்கிற தாக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம நைட் இதை மாதிரி ரொம்ப ஸ்க்ரால் பண்ணிட்டு நம்மளையே அறியாமல் தூங்கிட்டோம் அப்படின்னா, மார்னிங் நம்ம ஒரு 8 ஹவர்ஸே தூங்கினா கூட எழுந்துக்கும் போது அப்படியே பயங்கர ஃபெட்டீகா, நம்ம தூங்கினோமா தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு டவுட்டோட அந்த மாதிரி ஒரு டல்லாவே நம்ம எழுந்துப்போம். ஸோ இதுவும் ஒரு இண்டிகேட்டர், அது வந்து ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறது.
2: நன்றிமா, நன்றி, நன்றி, ஓகே, நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க சார்?
3: அதிர்வமா தெரியும். இப்ப எல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பெரியாத வரைக்கும் போன் இல்லாத ஆளுங்களே கிடையாது. சில குழந்தைகள் வந்து இப்ப வந்து காலையில எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்குது, சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் கூட்டு கட்டு காமிச்சு கட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் டாக்டர்?
1: குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம காமனாக பார்த்தாலே தெரியும், ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் பார்த்தாலே ஒரு பாதிக்கு பாதி குழந்தைங்க இன்றைக்கி வந்து கண்ணுக்கு கண்ணாடி போடுறாங்க. இந்த அளவுக்கு காமன் கிடையாது முன்னாடி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து ஒரு சோஷியலைஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு பிளேன்னு சொல்கிறோம், அதாவது மற்ற சோஷியல் ஸ்கில்ஸ், எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், எப்படி நம்ம மற்றவங்க கிட்டக்க ஒரு ப்ராப்ளமை கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு சண்டையே வந்தாலும் எப்படி பேச்சப் ஆகணும், இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தது ஈஸியாகவே நமக்கு அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு. இன்றைக்கு காலகட்டத்தில் கேஜெட்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே சாலிட்ரி ஆக்டிவிட்டீஸ், ஒரு தனிமை அப்படிங்கிறது ஒரு வயசானவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. குழந்தைகளே ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. அது அவங்களுக்கு வந்து அது தனிமை அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அவங்களுக்கு சோஷியலாக மிங்கில் ஆனால் எப்படி இருக்கும், எல்லாரோடையும் நம்ம பழகினா எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸே இன்றைக்கி இல்லை. அப்போது இன்றைக்கு காலகட்டத்தில் எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட், இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோன்னா ஒரு அங்கே ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்கன்னா, அந்த 5 குழந்தைகளை சேர்ந்து விளையாட வைக்கிறதோ, ஒரு காமனாக ஒரு கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று பெரியவங்க சின்ன குழந்தைகளுக்கு டீச் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று நமக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும். பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடும்போதோ இல்லைன்னா வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ ஃபோன் கொடுத்து அவங்கள காம் பண்ணுறதுக்கு அது ஒரு டூலாக வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். கவனமின்மை, நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஒரு ஹோம்ஒர்க் வந்து சேர்ந்த மாதிரி 1.5 மணி நேரம் உட்காந்து எழுத முடியல, நம்ம சொன்னோன்னா வந்து திருப்பி என்ன என்னன்னு நம்மளே கேட்டுட்ருக்காங்க, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் புரியறதில்ல. ஸோ அது மாதிரி கவனமின்மை, அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு ஃபோன் யூஸ்னால வருது.
2: சூப்பர் டாக்டர்,
3: ரொம்ப நல்லா கருத்து சொன்னீங்க டாக்டர், நன்றி.
2: நன்றி சார், நன்றி, நன்றி.

0: எனக்கு முக்கியமாக ஒரு க்வெஸ்சன் டாக்டர்
1: சொல்லுங்க.
0: என்னன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் சொன்னீங்க, அதெல்லாமே இருக்குது. ஆனால் நான் பார்க்குற சுற்றி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு குழந்தைங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபோன் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து இப்போது நீங்கள் அடிக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அந்த அடிக்ஷனை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியல. ஏன்னா இவங்க தான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஃபோனை கையில் கொடுத்து நீ இதை வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தால் தான் சும்மா உட்காருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள்டேந்து அந்த ஃபோன் அப்படி கொடுத்து அடிக்ட் ஆகிட்ட குழந்தைங்கள திருப்பி எப்படி வந்து நம்ம சாப்பிட வைக்கிறது, இல்லை அந்த ஃபோன் இல்லாமல் மாற்றுறது. இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு புதுசாக வர குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபோனே நம்ம வந்து காமிக்காமல் எப்படி டாக்டர் வந்து கொண்டு போகிறது, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். இது நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும், சொல்லுங்கள் டாக்டர்.
1: கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். என்னென்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஹைலி ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு ஆல்ரெடி எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு வந்து அதை அப்படியே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறதோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு இது வரைக்கும் ஃபோனோ கேஜெட்ஸோ எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. எக்ஸ்போஸே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
0: அது பண்ணாமல் எப்படி இருக்கிறது?
1: பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரே குழந்தைனா நம்ம ஆல்டர்னேட்ஸ் போகணும். அதாவது இப்போ ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோனுக்கு பதிலாக ஒரு டிவியில் நீங்கள் போட்டு காட்டலாம். ஒரு டிஸ்டன்ஸில் டிவியில் ஒரு கார்ட்டூன் போட்டு நீங்கள் காட்டி சாதம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன்லேயே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா நிறைய இந்த பாட்காஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி ஒருத்தர் சொல்கிற மாதிரி மியூசிக் மட்டும் லிசன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். நிறையா டைமில் வந்து நமக்கு அந்த குழந்தை கையிலேயே கொடுத்து அந்த குழந்தையே வந்து டச் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து இதை ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபோனில் அவங்க என்ன வியூ பண்ணுறாங்கங்கிறதோட கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். அண்ட் அந்த கண்டென்ட் ஹெல்த்தியாக ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருந்தால் ஒரு டிஸ்டன்ஸில் பிக்கர் ஸ்க்ரீனில் ஒரு பேசிக் அந்த ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஆனால் குழந்தைக்கு வந்து அன்சூப்பர்வைஸ்டாவோ சும்மா ஒரு ஃப்ரீ ஃப்ளோலையோ அவங்க குழந்தையே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி கையில் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இப்போ ஆல்ரெடி அந்த குழந்தை பழகிட்டாங்க, இப்போ எப்படி அவங்கள மாத்துறது அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து டோக்கன் எக்கானமின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ஏதாவது ஒரு நல்ல பிஹேவியர் காட்டினாங்கன்னா அவங்க விரும்புகிற ஒரு அவங்களுக்கு கேட்குற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பேசிக்காக உள்ளதை ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் எனக்கு வந்து அந்த 20 minutes ஒரு கார்ட்டூன் பார்க்கணுங்கிறது அந்த குழந்தையுடைய ஒரு இதுவாக இருந்தால் நீ அதை வந்து கடைசியாக வச்சுக்கணும். அதாவது நீ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணி அப்புறம் ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த 20 minutes டைம் பார்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நீ என்ன பண்ணினாலும் பண்ணலைனாலும், நீ ஹோம்ஒர்க் பண்ணினாலும் பண்ணலைனாலும், உன் பிஹேவியர் குட்டாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும், உனக்கு உன்னுடைய ஆக்சஸ் டு யூஆர் டிசையர்டு ஆப்ஜெக்ட் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குழந்தை அதை விட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஹெல்த்தி பிஹேவியர்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ரிவார்டாவோ அதுக்கு ஒரு டோக்கனாவோ இதை லிமிட்டடாக நம்ம கொடுக்கலாம். ரொம்ப அதுக்குன்னு இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது யூ ஹாவ் டு ஏர்ன் திஸ், நீ நல்ல பிஹேவியர் பண்ணி நல்ல ஸ்கூலில் படித்து நீ வந்து குழந்தைகளோடலாம் விளையாடி இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாமே பண்ணினேன்னா திஸ் கேன் பி பெர்மிட்டட் ஃபார் அ பேசிக் டைமிங் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு ரிவார்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறமா அதை வந்து நம்ம கம்மி பண்ணலாம்.
0: பரவாயில்ல, இந்த ஐடியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த ஃபோனை வச்சே அவங்கள வந்து அவங்கள அதே வழியில் கொண்டு வரது. ஸோ சூப்பராக சொன்னீங்க. நேர ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், கேட்காம ராஜசாய் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார்.
2: குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்த விட ஒரு லேப்டாப் வாங்கிட்டு ஒரு டேபிள் சேர் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம் அவங்களெல்லாம். ஏன்னா படுத்துக்கிட்டு சும்மிங் நீச்சல் அடிக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு இந்த ஃபோனை பார்க்குறீங்க நிறைய குழந்தைங்க.
1: கரெக்டா சொன்னீங்க.
2: அதுக்கு கூடுதலா கொடுக்க மாட்டேன் போட்டு அடிக்காங்க தமிழ்ட்டு. அது என்ன பண்ண, திடீர்னு ஒரு குழந்தை ஒரு இடத்துல போய் பார்த்தேன், தூக்கி போன தூக்கி போட்டுச்சு. கூடுதலாம் கோவம் வந்து தூக்கி போட்டுச்சு. இப்படிலாம் பண்றாங்க. பெரியவங்க கிட்டதான் முதல்ல தப்பு இருக்கு, குழந்தைங்க கிட்ட தப்பே கிடையாது. அதுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு இது மாதிரி பார்க்க கூடாதுன்னு. இவங்களே வந்து ரொம்ப நேரம் பார்த்துருக்காங்க பெரியவங்களே.
1: கண்டிப்பா
2: அது வந்து இவங்க அவாய்ட் பண்ணும். குழந்தைங்க எதுக்கே போனை வச்சு அவங்களே பார்த்துருக்காங்க, எதாச்சும் பாக்குறாங்களா அவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை வருது.
1: கண்டிப்பா
2: அவங்களுக்கு ஒரு மினி லேப்டாப் மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு ஓரமா கம்ப்யூட்டர் எப்படி நம்ம உட்காடுறாங்க ஆபீஸ்ல எல்லாம், அந்த மாதிரி அவங்களை உட்கார வச்சா நல்லா இருக்கும். கிட்டே பார்க்க ஒன்றும் ப்ராப்ளம் வராது கண்ணுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு. இப்போ எல்லா குழந்தைங்களும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய கண்ணாடி போட்டிருக்காங்க.
1: ஆமா,
2: அது வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன
2: எவ்வளவு செலவு பண்றாங்க குழந்தைக்குன்னு ஒரு லேப்டாப் ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழகா உட்காந்து நிமிர்ந்து பாப்பாங்க.

0: புரியுது.
1: எப்படி படிச்ச பிறகு எப்படி வேலைக்கு போறாங்களே, உட்காந்து பண்றாங்களே கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி இங்க பண்ணி விட்டுதான் நல்லா இருக்கு பெற்றோர்கள்.
0: என்னென்ன சார் கரெக்ட்டு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஸ்மாலர் ஸ்க்ரீன் ஆர் மல்டிபிள் இது ஆப்ஸ் இருக்கிற இதை விட ஒரு லாங் பிக்கர் ஸ்க்ரீன் அண்ட் வித் அ டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. என்ன நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து ஒரு 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இப்போ ஒரு காரில் வந்து ஆக்சிலரேட்டர் இருக்குது ஆனால் இன்னும் பிரேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரெயின் வந்து 10 to 18 இயர்ஸ் ஒரு மாதிரி டெவலப் ஆகுது, அப்புறம் 18 to 25 இயர்ஸ் தான் அந்த காருக்கு பொருத்தக்கூடிய அந்த பிரேக் மெக்கானிசம் இன்ஹிபிட்ரி கண்ட்ரோல்னு சொல்லுவோம், அது வந்து 18 to 25 இயர்ஸ் தான் டெவலப் ஆகுது. அப்போது 10 to 18 இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக ஒரு கேஜெட்ஸ் நம்ம அன்சூப்பர்வைஸ்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தி, எதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும், எது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த ரெகுலேஷன் வந்து இருக்காது. இப்போ வந்து ஒரு காருக்கு வந்து ஆக்சிலரேட்டர் இருக்குது, பிரேக் இல்லைன்னா நம்ம அந்த காரை ஓட்டுவோமா என்ன, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை வந்து வச்சுப்போம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த 10 to 18 இயர்ஸில் பிரெயின் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணணும், எல்லாத்துலேயுமே நான் வந்து உள்ளே போகணும் இன்னும் டீப்பாக அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கும். 19 to 25 இயர்ஸ் தான் ஓ இது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கலாம், இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும், இதில் உடனே உள்ளே போகக்கூடாதுங்கிற அந்த இன்ஹிபிட்ரி கண்ட்ரோல் மூளையுடைய முன்பகுதி ஃப்ரான்டல் லோப் அப்படிங்கிறதே மெச்சோர் ஆகுது. அப்போது அது வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் முக்கியமாக அன்சூப்பர்வைஸ்டாக கேஜெட்ஸ் கொடுக்கறத அவாய்டு பண்ணணும். இப்போ நிறையா வந்து இந்த மாதிரி சைல்டு வியூவிங் மோட் அப்படியெல்லாம் நம்ம செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம், குழந்தை வியூ பண்ணுறத நம்மளும் லேப்டாப்பில் கோவியூ பண்ண முடியும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை பற்றின அந்த டிஜிட்டல் ஸ்பேஸஸுடைய அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல வரணும். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுடைய டிஜிட்டல் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக குழந்தைக்கு ஸ்பில் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் கேஜெட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா குழந்தை மட்டும் ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் ரிக்ரியேஷனோ ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இல்லாத போது அவங்களும் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு உட்கார்றது தான் ஒரு நேச்சுரல் ரியாலிட்டியாக இருக்குது. அப்போ ஒரு ஃபேமிலியாக அது அந்த சிஸ்டம் மாறினா தான் அது எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்.
2: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தங்க இணைப்பில்
3: இருக்காங்க. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க சார்?
3: உங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் தோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்மா. வணக்கம்
2: வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
3: எனக்கு ஒரு பொண்ணு இருக்காம்மா, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, 10 வயசு 1, 11 வயசு 1. குழந்தையிலிருந்தே செல்போனை கொடுத்து ரெண்டுத்துக்கும் கெடுத்து குடிச்சலாகி வச்சுட்டா. அதுக்கு செல்போன் இருந்தால் தான் சாப்பிடும், செல்போன் இருந்தால் தான் படிக்கும், செல்போனை தான் அம்மா பேச்சு கேட்கணும். ஐயோ ரொம்ப கொடுமை, எனக்கு பார்க்கவே சகிக்கலம்மா, என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா.
0: இப்போது நமக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஹாபீஸ் என்னென்னு சொல்லி, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லைன்னா ஒரு மியூசிக் கிளாஸோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் முதல்ல நீங்கள் வந்து அவங்கள போடலாம். ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ், மற்ற குழந்தைகளோட ஃபோன் இல்லாமல் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸில் இருக்கும். டான்ஸு, பாட்டு, நமக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய விஷயங்கள், எது வந்து அவங்கள ஒரு கிளாஸ் மாதிரியாவது போட்டு என்கேஜ் பண்ணலாம். அந்த விதத்தில் அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான கால அவகாசம் ஆர் அந்த போர் அடிக்குது அப்படிங்கிற இது வந்து கம்மியாகும். ரெண்டாவது, நம்ம ஃபோனில் அவங்க வியூ பண்ணுற கண்டென்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹை குவாலிட்டியாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா அவங்க ஒரு ரீல்ஸ் சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதை நம்ம அவாய்டு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட எஜுகேஷ்னலாகவோ இல்லைனா ஒரு அவேர்னஸ் நிமித்தமாகவோ ஒரு மாரல் ஸ்டோரிஸ் மாதிரியோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதாக முதல்ல அந்த கண்டென்ட்டையும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து வியூ பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைகளுக்கு தனியாக ஃபோன் கொடுத்துட்டு இவங்க ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பெற்றோர்களுடைய நாலெட்ஜில் அது இருக்கணும். ஸோ இந்த பேசிக் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த கேஜெட் யூஸை ஹெல்த்தியாகவும் அதுலேருந்து கம்மி பண்ணி வெளியில் வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
2: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க,
3: நன்றி
2: நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. ஓகே டாக்டர், ஸோ வந்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டி அடிக்ஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்களும் கேட்கலாம். இது நேரலை நிகழ்ச்சி, நேர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055454 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாரைங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
2: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்மா, டாக்டர் கிட்ட பேசணுமா?
2: தாராளமா பேசுங்க சார். யார் இங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க
4: சார். சுந்தரம் மலைமதி.
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், கேளுங்க சார்.
4: டாக்டர் ஒரே ஒரு டவுட் மேடம், 3 இயர்ஸ் ஓல்டு.

0: பேபி.
1: சொல்லுங்க சார்.
0: அந்த குழந்தைக்கு அழுகையும் பிடிவாதமும் கோபமும் தற்சமயம் இருக்குது, அதனால பின்னாடி என்ன பாதிப்பு இருக்குமா, இப்போ தற்போது என்ன பாதிப்பு இருக்குமா?
1: ஃபோன்னாலேன்னு சொல்கிறீங்களா இல்லை சும்மாவே பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா?
0: ஃபோனும் கொடுத்து எது பழக்கப்படுத்திட்டாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணாக்கா அந்த குழந்தைக்கு அழுகையும் இருக்கு,
1: ஓகே,
0: பிடிவாதமும் இருக்கு, கோபமும் இருக்கு, எதனா குற்றத்துக்கு விசில் அடிச்சிடலாம்.
1: ஓகே. ஒரு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு 3-year-old சைல்டுக்கு வந்து ஒரு எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண முடியாது, பிரெயின் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகவே இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ பேரண்ட்ஸுடைய
0: ஒரே ஒரு சின்ன டவுட் தான், இதனால பிரெயின் எதனா பாதிப்பு இருக்குமா?
1: அதாவது மனசுங்கிறது மூளையுடைய செயல்பாடு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 3-year-old சைல்டு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, உன்னை விடுசிரி அடிக்கிறாங்க, ஒரு சுபாவ பிரச்சனையாக அது வெளிப்படுது அப்படின்னாலே
0: அது தொடர்ச்சியாக இல்லை மேடம், எப்பாச்சும் ஒரு நேரத்தில் தான் அந்த
1: புரியுது.
0: காலையில் நல்லா இருக்கான், பேபிக்கில் வந்து பிளே ஸ்கூல் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது அழுகையாக வரான்,
1: இல்லை
0: ஒரு மாதிரி சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு நான் இங்கே வரமாட்டேன் மேலே போகிறேன் அப்படின்ட்டு
1: புரியுது. சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு எமோஷனல் வாய்டோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க எங்கேஜ் ஆக ப்ரிஃபர் பண்ணுற மோடோ இல்லாத போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பிஹேவியரல் இஷ்யூஸாக வெளிப்படலாம். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்டு பிளே, அதாவது அந்த குழந்தையோட நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு நார்மல் டேயில் எப்படி அவங்க இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இப்போ குழந்தை வீட்டில் வந்து ஒரு அதாவது குழந்தைங்க வந்து நம்ம இப்போ இன்றைக்கி நீ என்ன பண்ணினேன் ப்ளே ஸ்கூலில் அப்படின்னு கேட்டால் அவங்க ஆன்சர் பண்ணணுங்கிறது இல்லை, பட் அன்ஸ்ட்ரக்சர்டாக அவங்களுடைய நம்ம வந்து நம்ம டேவை ஷேர் பண்ணுறோம், இன்றைக்கி நான் இப்போ போயிட்டு வந்தேன், இன்றைக்கி அம்மா இது மாதிரி போயிட்டு வந்தேன், இன்றைக்கி இப்படி ஆச்சு, ஏதோ ஒன்று சொல்லும்பொழுது அந்த குழந்தைக்கும் நம்ம இன்றைக்கி டேவை ஷேர் பண்ணணுங்கிற ஹேபிட் முதல்ல டெவலப் ஆகும். அவங்களுக்கு என்ன மைண்டில் போகுது அப்படிங்கிறதே அப்போ தான் 3-year-old அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, குவாலிட்டி ஃபேமிலி டைம் 3-year-old ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் போகிறாங்க, அப்புறம் இன்னொரு கிளாஸ் போகிறாங்க, இன்னொன்று ஒன்று பண்ணுறாங்க, கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களோட அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கிறது, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour ஒரு நாளில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் பெற்றோர்களோ வீட்டில் உள்ள கிராண்ட் பேரண்ட்ஸோ உறவினர்களோ அவங்களும் ஃபோன் இல்லாமல் அட்லீஸ்ட் அதுதான் நம்ம சொல்கிறோம் காமனாக ஒரு டின்னர் டைம் ஆகுது, ஒரு எல்லாருமே வீட்டில் ஒரு 7:30 to 8:30 நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி பேசின்னு இருந்துட்டு அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிக்கலாங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு காமன் டைம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் இருக்குது, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது மாறினா அது பெட்டர் ஆகுங்கிறதுக்கான நிறைய ஹிண்ட்ஸ் வந்து அந்த குவாலிட்டி ஃபேமிலி டைமில் நமக்கு கிடைக்கும் சார். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஐ திங்க் இட் வில் ஹெல்ப்.
2: நன்றி சார், நன்றி சார், அவருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ வந்து டிஜிட்டல் டிடாக்ஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் வந்து இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு எப்படி வந்து அதை குறைக்கிற மாதிரி பயன்படுத்தலாம் டாக்டர்?
1: எப்படி டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல நமக்கு நம்ம ஒரு ஆப் ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறதுக்கு ஆரம்பித்தோன்னா நிறைய பேக்ரவுண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து வி எண்ட் அப் அட்டெண்டிங் டு ஆல் தி நோட்டிஃபிகேஷன்ஸ் இன் ஆல் தி ஆப்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எது நமக்கு அவசியம் கண்டிப்பாக இது இருக்கணும், எது நமக்கு அவசியம் இல்லாமல் சும்மா நம்ம அடிஷ்னலாக அதை வந்து நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா ஆப்ஸோ நிறையா டிஜிட்டல் இதுவோ நம்ம முன்னாடி அதை டவுன்லோடு பண்ணியிருப்போம் வச்சுட்ருப்போம், பட் இன்றைக்கி நம்ம அதில் ஆக்டிவாக ஒன்றும் அதிலேருந்து நமக்கு ஒன்றும் யூஸ் இருக்காது, யூட்டிலிட்டியோ வேல்யூவோ இருக்காது. ஸோ அதை முதல்ல நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ நம்மளுடைய கேஜெட் ஸ்பேஸை வந்து ரொம்ப மினிமமாக நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக எனக்கு இந்த ஒரு 2-3 ஆப் தான் எனக்கு வேணும், இதை தாண்டி நான் எல்லாத்தையும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது, எல்லாத்துலேயும் நான் அட்டெண்ட் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவதாக நமக்கு வந்து மற்ற ப்ரையாரிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னெல்லாம் நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேனோ இப்போ பண்ணாமல் இருக்கணும், அதெல்லாம் திருப்பி நான் வந்து கொஞ்சம் அதை பண்ண ஆரம்பிக்கணும். அந்த விதத்தில் எனக்கு ஃபோன் தான் கண்டிப்பாக என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே டூல் அப்படிங்கிறது மாதிரி, எனக்கு இருக்கக்கூடிய மற்ற 4-5 விஷயங்களில் இதுவும் மேபி 1 among தட் அப்படிங்கிற மாதிரி லெவலில் முதல்ல அதோடைய ப்ரையாரிட்டியை கொஞ்சம் டீப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண நமக்கே நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும், அதை வச்சு நம்ம இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிக்கலாம்.
2: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, யார் இங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், ராஜலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
2: ஆ சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்கம்மா.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
3: நான் எங்க வீட்ல பேர குழந்தை 4 குழந்தை இருக்குது, அது ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க தான், ஆனாலும் காத்தால நைட்டெல்லாம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்குது, பகல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எங்களோட இருக்குது. ஈவினிங் ஆனா அவங்க அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் இங்கவே உங்க கூடவே

0: நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது. அது அம்மாவும் அம்மாவோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு எனக்கு ஒரு டவுட் வருது. நம்மளே வச்சுக்கிறதால அது நம்ம கூடவே இருந்துருமோ அப்படின்னு, அம்மா மேல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத போயிடுமோன்னு எனக்கு அது ஒரு அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல.
1: அதாவது குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட் ஆர் பாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அவங்கள வந்து பேரண்ட்ஸுடைய பாண்டிங்கை வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவும் கூடாது. ஸோ நமக்கு வந்து பேரண்ட்ஸ் அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு பாசிபிலிட்டி அந்த குழந்தைக்கு வந்து அவங்களுடைய ஆப்சன்ஸ், பேரண்ட்ஸ் இல்லாத போது அவங்களுக்கு சில சலுகைகள், இயற்கையாகவே ஒரு தாத்தா பாட்டிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு சலுகைகள் நம்ம கொடுப்போம், ஏதாவது கேட்டதை வாங்கி கொடுத்துடுவோம், சாக்லேட் வாங்கி கொடுத்துடுவோம், இல்லைனா ஒரு கேஜெட்ஸ் ஏதோ ஒன்று அடம் பிடிக்கிறாங்கன்னா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சில சலுகைகள் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட அதிகமாக இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ரூல்ஸ் வந்து பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் ஒரே சிங்கில் இருக்கணும். அதாவது பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறதோ, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் பேரண்ட்ஸ் ஒன்று பண்ணுறதோ, அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் பண்ணுறது என்ன ஆகிடும் அப்படின்னா, குழந்தை வந்து கொஞ்ச நாள் கழித்து மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா இல்லைன்னா இந்த ஸ்பேஸில் நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இல்லாமல் அம்மாக்கிட்ட என்ன நம்ம கொடுக்குறோம், இல்லை குழந்தை என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம வெளிப்படை முகமாக, அதை வந்து நாங்கள் எந்த விதத்துலையும் ஒன்று சேவ் பண்ணுறதுக்காக மேனிப்புலேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம பிஹேவியரில் காட்டணும். ரெண்டாவது, பேரண்ட்ஸோடு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அட்லீஸ்ட் அவங்க ஒர்க்கிங் பேரண்ட்னா வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பேரண்ட்ஸோடைய ஒரு ஆப்சன்ஸை வந்து இன்னொருத்தர் டோட்டலாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இல்லாமல், பேரண்ட்ஸோட டைம் அவங்களுக்கானது தான், அதில் வந்து நாங்கள் அதையும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை எகெயின் அவங்க அதை ரெக்கவர் பண்ணி பேச்சப் பண்ணி வந்தால் தான் அது அந்த குழந்தைக்கு நல்லது.
0: நன்றி மேடம். அது ஒன்னும் நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம். காத்தால ஸ்கூலுக்கு போயிட்டு 12 மணிக்கு அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துருது. அது எனி டைம் பாட்டி கூடவே இருக்கணுங்கிற அதே மனநிலையில இருக்கிறதுக்கு நீங்க சொன்னதை கடைபிடிச்சு பாக்குறோம்.
1: கண்டிப்பா.
0: சரி மேடம், ரொம்ப நன்றி.
2: நன்றிமா, நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொன்னீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவாக நேயர்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாக்டர்.
1: இப்போ வந்து இது வந்து அந்த யூத் ஸ்கில்ஸ் டே அப்படிங்கிற இதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே அது ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்கில் இருக்கலாம். நமக்கு ஒரு மியூசிக்கல் ஸ்கில் இருக்கலாம், ஒருத்தருக்கு நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கலாம், ஒருத்தருக்கு நல்ல ட்ராயிங் திறமை இருக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம எம்பவர் பண்ணணும், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, டெக்னாலஜியை வச்சு மட்டுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது. நம்மளுடைய எஃபர்ட்டு, நம்மளுடைய என்ன சொல்கிறது, அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கிறது, அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் த லாங் ரூட் டு சக்ஸஸ். பட் அதுதான் வந்து சஸ்டெயினபிள். நம்ம வந்து டெக்னாலஜியை இப்போ நிறையா டைம் நம்ம குவிக் ஃபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சாட் ஜிபிடிட்டே ஒரு க்வெஸ்சன் கேட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம மழுங்கடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நஷ்டம் வந்து அந்த ஏஐக்கோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ்க்கோ இல்லை, நஷ்டம் நமக்கு தான். நமக்கு இயற்கையாக வந்து ஒரு ஸ்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளையில் வந்து யோசிக்கக்கூடிய திறன், க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஒரு ஸ்கில் செட் இருக்குது. அப்போ அதை வந்து டெக்னாலஜியை வச்சு ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணாமல், நம்ம ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னாலஜியை ஒரு டூலாக பயன்படுத்தினோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டெக்னாலஜி நம்மளை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருக்காது.
2: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய பொன்னான நேரங்களை வந்து எங்களோட நேயர்களுக்காக வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு இன்னும் வந்து நன்றி. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் நம்ம வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து பேசுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
1: நன்றி. இன்றைக்கி எல்லாரோடையும் பேச முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். இது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.
2: ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர்.

ஸோ நேயர்கள் இது வரைக்கும் வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி எதை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டி அடிக்ஷன், அதாவது வந்து கைபேசி மற்றும் செயலிகளை வந்து ஆரோக்கியமாக பயன்படுத்துறது குறித்து தான் நம்ம வந்து பேசணும். மனநல மருத்துவர் நம்ம டாக்டர் ரம்யா சம்பத் அவங்க கூட தான் இவ்வளோ நேரம் பேசணும்.

ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி இதோட வைண்ட் பண்ணி வச்சு பண்ணிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. கிளம்புறேன்னா எங்கே, அடுத்தது 4 மணிக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷோ வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறதுனா உங்கள் ஆர்ஜே கவிதா, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

டன்டன் ஆலய மணி, கோயில் மணி, அதிசய மணி, அற்புத மணி, ஏன் நம்ம ரெயின்போ எஃப்எம் ஆர்ஜே மணி, இந்த மாதிரி எத்தனையோ மணி இருந்தாலும் கடிகாரத்தில் 4 மணி ஆகும்போது ஒரு வர்ற ஒரு குதூகலம் இருக்கே எங்கப்பா, அதுக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எல்லா கவலையும் தூக்கி வீசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிரும். எல்லாரும் நீங்களும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா ஷோக்காக வந்திருக்குதுன்னா உங்கள் ஆர்ஜே கவிதா. 4:03 ஆகிட்டுருக்கு. 3 நிமிஷம் சொல்லும் போது 4 நிமிஷம் ஆகும் போது ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடித்தா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற பாட்டை அப்படியே மாற்றி, நான் கடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா இது இப்படி பாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் கடி ஜோக் சொல்லி தான் வந்து பேச போகிறோம். நம்ம கடி கடின்னு கடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேயர்கள் நீங்களும் வந்து கால் பண்ணி என்கிட்ட கடி ஜோக் சொல்லலாம், நான் கேட்குற கடி ஜோக்ஸுக்கு நீங்களும் வந்து ஆன்சர் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ நேயர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், ஒரு வாட்டி பொறுமையாக சொல்கிறேன், 2986-00-38 மற்றும் 2952-05-54. பாருங்கள் நம்பரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம நேயர்கள்லாம் கடிஜோ கூட ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கடிஜோக்கு நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்களா நான் அதிகமாக சொல்கிறேனாங்கிற மாதிரி. ஸோ ஃபன் பண்ணலாமா ஷோவில் முதல் பாடலாக வரப்போகிறது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் படத்துக்காக ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்குங்க, சரக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற பாட்டு. ஆமாம், நிறைய கடிஜோக் சரக்கு வச்சுருக்கேன். ஸோ சங்கர் மகாதேவன் அண்டு ராதிகா திலக் அவங்களோட வாய்ஸில், வைரமுத்தோட லிரிக்ஸில், மணி சர்மாவோட மியூசிக்கில் பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 4:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ வேங்கை படத்துலேருந்து பிடிக்குது அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு, முகேஷ் அண்ட் சித்ராவோட வாய்ஸ்ல, விவேகாவோட லிரிக்ஸ்ல, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல கேட்டு முடிச்ச நேரம் 4:15. ஸோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, கடி ஜோக் சொல்லி கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் இங்கேருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055545 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் 0444 முன்னாடி போட்டுக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் இங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் கவிதா மேடம், நான் நாகர்கோவிலிருந்து மந்திரமுத்து பேசுறேன்.
0: சூப்பர் சார், ரெண்டு பாட்டை ஒரே டைம்ல பாட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு. நானும் நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க அந்த பாட்டை இடக்கு மடக்கா பாட்டுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து முகவரை கொடுக்கறதே நான் கேட்டு, அப்புறம் வந்து இந்த இது மொபைல்ல கேட்டு ஆப்ல கேட்டுனால ட்ரை பண்ணிருக்கனால நீங்க இப்ப என்ன சொன்னீங்க நான் கேட்கல, எனக்கு சொல்லும்போ
0: என்ன சொன்னீங்கன்னு கேட்கலையா? அதாவது கடி ஜோக்கு தான் வந்து சொல்லி இன்னைக்கு கேம் விளையாட போறோம். ஒருத்தர் வந்து சாம்பார் வச்சு அவங்களுக்கு குடுக்கறாங்க, ஆனா அதை சாப்பிட்டுட்டு அவரோட அக்காவை வந்து பாராட்டிட்டே இருக்காரன்.
1: அக்காவை பாராட்டி இருக்காங்கன்னா அக்கா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த சாம்பார் இப்படிதான் என்னென்ன எல்லாம் போட்டு இப்படி இப்படி தயாரிக்கணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
0: இல்லையே இல்லையே, இது வந்து கடி ஜோக்கே, அவ்வளவு சீரியஸ் எல்லாம் இருக்காதே.
1: அப்படியா?
0: அப்படிதான்.
1: ஆமா, அப்ப அவரு அக்காவை பாராட்டுறதுன்னா இந்த ஒய்ஃப் வந்து இவர் வந்து சாம்பார் அவங்க ஒய்ஃப் சாம்பார் வச்சிருப்பாங்களா, அப்ப சாம்பார் வச்சுப்ப இது சாம்பாரை தொட்டே பார்த்துக்க மாட்டாரு. அக்கா வச்ச சாம்பாரை இன்னைக்கோ அக்கா ஒரு நாள் சாம்பார் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதை புகழ்ந்துட்டே இருப்பாரு. இந்த ஒய்ஃப் வந்து பக்கத்துல இருந்து கொமட்டில குதிருவேன், கொமட்டில குதிரிஞ்சிட்டு கரண்டி வச்சுன்னு நிற்பான்.
0: இது வந்து எங்கயோ லைவா நடந்த மாதிரியே இருக்கு நீங்க சொல்றது.
1: ஆமா நிச்சயமா நடந்திருக்கு. நான் படத்துல வந்து பெண் வேடம் போட்டுட்டு கரண்டி வச்சுட்டு கொமட்டில குத்திடுவேன், கொமட்டில குத்திருந்தேன். அதே மாதிரி இந்த அம்மா வந்து அந்த ஐயாவை பார்த்து, நான் சாம்பார் வச்சு தந்திருக்கேன், நீ அக்காவை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஸ்டைல்ல, கோவை சரல ஸ்டைல்ல, அப்புறம் செந்தில் ஸ்டைல்ல, வடிவேல்
0: ஸ்டைல்ல, ஸ்டைல்ல ஸ்டைல்ல எல்லா ஸ்டைல்லயும் சொல்றீங்க.
1: வந்து இந்த ரெண்டோரும் போட்டி போட்டு, ஆனா இவரு அக்கா வச்ச சாம்பார் நல்லா இருந்து, அக்கா வச்ச சாம்பார் நல்லா இருந்து சொல்லிட்டு இவரு புழாங்கிட்டே இருப்பார் பாருங்கோ.
0: அது அது வந்து அதை கேட்கல சார் நானு, இது வந்து கடி ஜோக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்த நேருக்கு வழிவிடலாம். நன்றி சார். நிகழ்ச்சியில் இனிக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: மாலை வணக்கம் கவிதா மேடம்.
0: மாலை வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட்.
0: சொல்லுங்க சார், கடி ஜோக்கு நான் கேட்கவா நீங்க கேக்குறீங்களா?
2: என் கையில ஒரு ரெண்டு இருக்கு.
0: ஆ சரி கேளுங்க.
2: ஒரு பேங்க்ல ஒரு சார் லோன் வாங்கினாரு.
0: சரி,
2: அவர் ரீபேமெண்ட் பண்றாரு, எல்லாம் வந்து

0: சேஞ்சா கொடுத்துடுற. அதாவது நான் இதுவா நம்ம ரூபா காயின் எப்படி இருக்கு அது மாதிரி கொடுக்குறேன்.
1: ஏன்
0: ஏன் நீங்க தான் சொல்லுங்க. நீங்க கேட்க சொன்னீங்க, நான் கேட்டேன்.
1: தெரியாம சொல்லிட்டேனே.
0: இல்ல இல்ல, ஏன்னா அவரு அந்த கண்டிஷனே சொன்னார், நீங்க நாணயமா நீங்க பேலன்ஸ் ரீபே.
1: சூப்பர் சார், இதுதான் இதுதான் வேணும், இந்த ஸ்பிட் தான் சார் வேணும். சூப்பர் சார், நன்றி சார். இன்னொரு ஜோக் ஏதாவது வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை வந்து அடுத்த நியூஸ்ல கேட்கலாம். நன்றி,
0: தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ரதி பாலாஜி பேசுறேன்.
1: ரதி பாலாஜி மேம், சொல்லுங்க மேம், ஜோக் நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களா?
2: நீங்க சொன்ன ஜோக் அது வெண்டைக்கா தானே?
1: வெண்டைக்கா இல்ல,
2: பாவக்காவா?
1: இல்ல அந்த மாதிரிதான் வரும். அது நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, ஆனா வந்து காய் மட்டும் தப்பு.
2: என்ன
1: பூச்சி? கனமான பூச்சி, வெயிட்டான பூச்சி, என்ன பூச்சி
3: சொல்லுங்க.
4: ஒருத்தர் வந்து பருப்பொடி கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாராம். எல்லா குவாலிஃபிகேஷன் பண்ணாராம் வரிசையா. அவர் சொன்ன மேனேஜர் சொன்னாராம், ஒரு பழமொழி சொல்லுங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். என்ன பழமொழி சொல்லிருப்பாங்க?
1: என்ன பழமொழி? என்ன வேலைக்கு போறாரு அவரு?
4: வேலை கிடைக்கல, கடைசியில் அவர் பழமொழி சொன்னதுக்கு வேலையே கிடைக்கல, வெளில போனாங்க.
1: இது பழமொழியா? நீங்க ஜோக்கு தான் கேக்குறீங்களா?
4: அதாவது ஜோக்காமா இவரும் இந்த பழமொழி? ஆமா, அது ஒரு பல்பொடி கம்பெனி. ஆமா, அவர் வந்து ஒரு பழமொழி சொன்னவன்னு வேலை கிடையாது, போயிட்டு வந்துட்டாங்க.
1: நான் பல்லே விளக்குறது இல்லன்னு சொன்னாரா?
4: பழமொழி என்ன வரும் சொல்லுவீங்க, நீங்களே
1: சொல்லிடுவீங்க. என்ன நான் சொல்றது, சிறு துரும்பும் பல் குத்துவதும் சொல்லுவாங்க. சரி சரி, நீங்களே சொல்லுங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ, அதனாலதான் அவங்க கம்பெனில வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வந்து சிலைய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் வந்து 4:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம், கேம் விளையாண்டுருக்கோம், கடி ஜோக் சொல்லி வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனிக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ரெயின்போ ரெயின்போ ரெயின்போ யார் யார் இங்கேருந்து?
1: வணக்கம், சி கனகராஜ் கூடுவாஞ்சிலிருந்து.
0: சொல்லுங்க சார், கேட்கவா உங்களுக்கு? நான் உங்களுக்கு வந்து உங்களை வாய்ப்பு கொடுக்க கூடாது, நானே கேட்டுறேன். என்ன மாட்டி விட்டுருவீங்க அப்புறம்?
1: இல்லை இல்லை, கேளுங்க கேளுங்க, நீங்கள் தான் கேட்கணும்.
0: கண்டிப்பாக கேட்குறேன் பாருங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாம் சார்? ஒருத்தர் வந்து நல்லா பசிக்கிறப்பெல்லாம் அவர் போயிட்டு மழையில் நனைஞ்சாராம், ஏன்?
1: ஏன்னா அது அடைமழை.
0: ஆஹா, தெரிஞ்சிட்டு தெரிஞ்சுட்டே வரீங்களே.
1: இல்லை இது எல்லாமே ரொம்ப பழசு.
0: அதான் பழசு இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. புதுசா ஏதாவது நீங்க சொல்லிட்டு போங்க சார்.
1: அடுத்த நேர் வாய்ப்பு கொடுப்போம்.
0: சரி ஓகே சார், நல்ல மனசுக்கு நன்றி சார். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: சொல்லுங்க சார், நீங்க வச்சிருக்கீங்களா? நான் சொல்லவா?
2: இல்ல நானே சொல்லிடுறேன்.
0: உஷாரா இருக்கீங்க, சொல்லுங்க சார்.
2: கொய்யா பழத்தை எடுத்து பால்ல போட்டா என்ன ஆகும்?
0: கொய்யா பழத்தை எடுத்து பால்ல போட்டா என்ன? பாலும் பழமும் ஆயிடும்.
2: அது வேற மாதிரி ஒரே வார்த்தையை சொல்லணும்.
0: பலாப்பழம் ஆயிடுமா?

0: சரி, நீங்களே சொல்லிருங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து இந்த டாபிக் எடுத்துரு. நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கவிதா மேடம்
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். யாரீங்க இந்த
1: பேசுறீங்க?
0: வேண்டாமே, நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாரும் வந்து என்னைய மாட்டி விட பாக்குறீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு.
1: இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன், நீங்க பாரு, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன்.
0: சரி ஓகே, சொல்லுங்க பாக்குறேன்.
1: கண்டிப்பா சொல்லிடுவீங்க.
0: அப்படியா, சரி சொல்லுங்க.
1: ஈமான் கோழிக்கு எத்தனை கால் மேடம்?
0: என்னது?
1: ஈமான் கோழிக்கு எத்தனை கால்?
0: என்ன கோழி? ஈமானா?
1: ஆமா, வெளிநாட்டு கோழி.
0: ஈமு கோழிக்கு எத்தனை கால்னு கேக்குறீங்களா?
1: ஈமான் கோழிக்கு எத்தனை கால்?
0: எத்தனை கால்? ஒரே ஒரு கால் தான்.
1: கிடையாது,
0: காலே கிடையாதா? நாலு காலா?
1: கிடையாது.
0: சரி சரி சொல்லுங்க.
1: மொத்தம் வந்து 12 கால்.
0: சரி, 12 கால். எப்படி 12 கால்?
1: நீக்கு ஒரு 6 கால், பானுக்கு ஒரு 4, 10.
0: நன்றி சார், நன்றி. உங்களுக்கு ஜோக்கு கிடையாது, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யாரீங்க இங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், கேள்வி உங்களுக்கு கேட்கலாமா?
2: கேளுங்க மேடம்.
0: ஒருத்தங்க வந்து மிளகாத்தூள் தீந்து போச்சான் சமைக்கிறப்ப, உடனே வந்து வாட்சை பார்த்துட்டே சமைச்சாங்களா? ஏன், ஈஸியா சொல்லிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். பழைய ஜோக்குன்றீங்க, உடனே சொல்லுங்க.
2: கடிகாரத்தை பார்த்து சமைக்கிறாரம்மா?
0: ஆமா, ஏன் ஏன்னு கேக்குறேன்.
2: கடிகாரத்தை பார்த்து ஏன் சமைக்கிறாரு? சீக்கிரம் சமைக்கணுமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, யோசிங்க.
2: நான் ஒரு கடி ஜோக்கு சொல்லிட்டு போயிடுறேன் மேடம். நீளமான பழம் எது மேடம்? நீளமான பழம்.
0: நீளமான பழம். கடிஜோக்கு தான் தெரியுது, என்னவா இருக்கும்? நாவல் பழம். சூப்பர் சார், சூப்பர் சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க.
2: எனக்கு தெரியல மேடம், அடுத்த நேரம் பாய்ப்போம்.
0: ஓகே, கண்டிப்பா வந்து கேளுங்க, முக்கியமான கேள்வி இது. நீங்களே ஆன்சரையும் சொல்லிட்டு ஆனா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க சார். ஓகே, நன்றி சார்,
2: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, மிஸ்டர் கால் எடுத்துட்டு ஓடிட்டாரு. பாருங்களேன், வரிசையாக வந்து ஜோக்கு சொல்லி என்னைய மாட்டி விட்டுட்ருக்கீங்க. இருங்க, உங்களுக்காக வந்து டீம் வச்சு வந்து ஜோக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-055-4 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணணும். இருமா வந்து உங்களுக்கு உங்களுக்கு சான்ஸே கிடையாது. நான் தான் வந்து கேள்வி கேட்பேன், நீங்கள் வந்து பதில் சொல்லணும். நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவன் படத்துக்காக ஒரு பாட்டு வருது. ராங்கி ரங்கம் அப்படிங்கிற பாட்டு, உதித் நாராயணன் அண்ட் மாலத்தியோட வாய்ஸ்ல, பாவிஜியோட லிரிக்ஸ்ல மணிஷர்மாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 91.4 இனி எல்லாமே தூள்.
1: நேரம் 4:33 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிஜோக் வந்து சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் என்னக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: சார். வணக்கம், யார் எங்க
2: பேசுறீங்க
1: சார்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க சார், உங்களுக்கான ஜோக்கு கேட்டுடலாமா? ஆல்ரெடி சொன்னதுதான், கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து சமைக்கும் போது மிளகாத்தூள் தீந்து போச்சான்.
2: ஓகே.
1: ஆனா வந்து அவங்க மிளகாத்தூள் வாங்காம வாட்ச் பார்த்துட்டு சமைச்சாங்களாம். ஈஸியான க்வெஸ்சன், கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக கொடுத்துருக்கு.
2: தீந்து போச்சனா அப்ப கடிகாரத்தை பார்த்து பண்ணாங்கனா அப்போ
1: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
3: சென்னையில இருந்து குமார் மேடம்.
1: சென்னையில இருந்து குமார், நல்லா இருக்கீங்களா?
3: சமைக்கிறத
1: பத்தி அடுத்த ஜோக் வருது அப்படிங்கறதுனால திருப்பியும் சமைக்கிறத பத்தி கேக்கு.

0: அப்புறம் ஏன்னா ஒருத்தங்க வந்து சமைக்கும் போது வீட்டில் வந்து புளி இல்லையா, ஓகேவா?
1: சரி,
0: இப்படி அமைதியாலாம் இருக்கப்படாது சார், ஹலோ அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? புளி வந்து தீந்து போச்சான், உடனே வந்து ஹஸ்பண்ட்ட சொல்லி புளி வாங்கிட்டு வர சொன்னா அவர் புளி வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆனா அதை குழம்பு வைக்காம ஹஸ்பண்ட போட்டு வெளுத்திருக்காங்க. ஏன்
1: நெஜ புளியா வாங்கிட்டு வந்திருக்காரு?
0: நெஜ புளி வாங்கிட்டு வந்தா ஏன் சார் வெளுக்கணும், அது புளியில வெளுத்தணும் அதுக்கப்புறம் நம்மள. யோசிங்க யோசிங்க யோசிங்க சார். தேங்காய் உரிச்சா என்ன வரும்? தேங்காய் நார் வரும்,
1: தூசி வரும்.
0: உங்களுக்கு இந்த கஷ்டமான கேள்வி தான் கரெக்ட். சூப்பர் சார், நன்றி சார். தூசியை கூட்டி அள்ளிடுங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இங்க பேசுறீங்க? அவர் ஒரு புளி வாங்கிட்டு வந்தாரா, சமைக்காம போட்டு ஹஸ்பண்ட வெளுத்துறாங்களாம்.
2: ஒருத்தர்
0: சாண்ட் போடலாம், கீழே விழுந்துடலாம் பைக்கு.
2: இல்லையே.
0: இல்லையா?
2: சாண்ட் போடலாம், கீழே விழாது, நியாயமான இயற்கை தான் அது. அது நேச்சர்.
0: ஆனா இது கடிங்கிறதுனால அந்த நேச்சருக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அதானே?
2: ஆமா. என்னன்னா அவன் வீடு வந்துச்சான், அதனால ஸ்டாண்ட் போட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான்.
0: ஓ சரி, ஓகே. நீங்க எங்க?
2: இன்னொரு தடவை சொல்லுங்க. அந்த புளி
0: இல்ல சார், புளி வந்து புளி தீந்து போச்சு சார் சமைக்கிறப்ப. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்றாங்க, அவர் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்த புளிய நியாயமா சமைக்கணும்ல, சமைக்காம ஹஸ்பண்ட போட்டு வெளு வெளு வெளுத்துருக்காங்க. டஃப்பா இருக்கு, உங்களுக்கே டஃப்பா இருக்கு. இந்த ஜோக் வந்து நீங்க ரேடியோல கேட்டுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ஷோல கேக்கலாம். வீரா வருவாரு ஜோக்
2: எடுத்துட்டு.
0: நேரம் வரிசையா இருக்காங்க. நோ நோ நோ. நன்றி சார், நன்றி. எல்லாம் ஜாலியாக வந்து ஜோக்கு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோக்கு கேட்குறாராம். பாருங்க பாருங்க. ஸோ நீச்சில் தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்க போகிறோம். சிங்கம் படத்துக்காக காதல் வந்தாலே அப்படிங்கிற பாட்டு, பாபா சங்கர் அவங்களோட வாய்ஸில், விவேகாவோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 4:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கு சொல்லி விளாண்டுருக்கோம். அதுவும் ஜோக்குன்னா சாதாரண ஜோக்கு இல்லைங்க, கடி ஜோக் சொல்லி விளாண்டுருக்கோம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-055-4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: அண்ணாநகர்லேருந்து மாலிஜா பேசுகிறேன்.
0: பிடிச்சிட்டிங்களே லைன் அண்ணே.
1: என்ன
0: புலி அத சொல்லுங்க.
1: மனைவி
0: வருது,
1: மனைவிக்கு மணி, மணிட்ட போய் வாங்க சொன்னா எப்படி அடிதான கிடைக்கும்?
0: ஓ, நீங்க தவறா சொல்றீங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், அந்த கேள்வி வந்து நீங்க பாருங்க. ஓகேவா?
1: ஆ சரி,
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 4:44 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 104.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமல கடிஜோக் சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னும் கூட அடுத்த நேரம் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் காசன்கோடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க சார், அந்த ஜோக்குக்கு நீங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது சொல்லுங்க, ஆட்டோ சொல்லுங்க. எனக்கு நான் இப்பதான் லைன் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சி ஒரு சில எடுக்க மாட்டேங்க மாடா. எனக்கு
0: எடுக்க மாட்டேங்குதா? சரி ஓகே சார், நான் வந்து இப்போ நம்ம ஜோக் சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகேவா?
1: ஆமா, இது டைலாக் ஜோக் மாதிரி எதுங்க?
0: இல்ல, கடி ஜோக் சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: சரி சரி,
0: இப்ப நான் ஒரு ஜோக் கேக்குறேன், நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, சரியா?
1: சொல்லுங்க சொல்லுங்க மேடம், முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: சரி ஓகே, நான் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வியை நான் கேக்குறேன். ஒய்ஃப் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க சார், புலி வந்து தீந்து போயிடுது, குழம்புக்கு போடுறதுக்கு புலி தீந்து போயிடுது. சரி, என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவர் வந்து புலி வாங்கிட்டு குடுக்குறாரு, குழம்பு வைக்காம போட்டு ஹஸ்பண்ட விழுக்குறாங்க. ஏன்
1: புலி வாங்கிட்டு
0: வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அவர், புலி பொறுப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு சார்.
1: அவர் வந்து என்னடா புலி வந்து என்ன முத்த எடுத்தார புலியை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு அடிக்காங்களான்னு நினைக்கிறான்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, கடி ஜோக்குனா எப்படி இருக்கும்? சீரியஸ் எல்லாம் இருக்காது சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: புலிண்டா நான் இருங்க, நான் இப்படி சொல்றேன். புலிண்டா இந்த புலி அட்டையில படம் போட்டிருக்கோம், அது வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படியா இருக்குமா?
0: அப்படிலாம் இருக்காது. இது வந்து வர்ற வழியில வந்து பீச் ஓரத்துல வாங்கிட்டு வந்த ஜோக்கு, அதனால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நானே கிரியேட் பண்ணது.
1: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
0: ஆமா, இது ஆன்சர் சொன்னா எல்லாரும் அடிக்க வந்துருவாங்களோ. சரி சார், நன்றி சார், நன்றி
1: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன் சேவை ஜெயிக்கிறேன், குழமாட்ட பிடிமா.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இந்த ஜோக்குக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போனாரா? ஏன் ஏன் அருவாள் எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போறாராம் சார்?
2: ஏன்?
0: ஆமா, அருவாள் எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போறாரு. போற வழியில டீ குடிச்சிட்டு அப்படியே போலான்னு போறாரு. கடி ஜோக்ல வந்து இவ்வளவு சீரியஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. கடி ஜோக்னா என்ன? காதை கடிக்கிறது தான் கடி ஜோக். சரி ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் கவிதா மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா மேம் வாங்கம்மா, நீங்க ஆல்ரெடி அவர் வாங்கிட்டு வந்தது திருப்புலியா, அடிச்சு திருப்பிட்டாங்க அதனால.
3: ஐயோ, சரி சரி மேடம். குடிக்க முடியாத டீ, என்ன டீ மேடம்?
0: என்னது
3: குடிக்க முடியாத டீ? என்ன டீ
0: குடிக்க முடியாத டீ? ஊட்டி
3: இல்ல, கரண்டி.
0: கரண்டியா? சரி சரி ஓகே, ஏதாவது ஒரு டீ. அம்மா நான் ஒரு டீ நான் கரண்டி சொல்லியிருந்தா நீங்க ஊட்டி சொல்லிருப்பீங்கல்ல?
3: ஆமா
0: தெரியும் தெரியும், நீங்க உஷாரா தான் ரெண்டு மூணு டீ எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு. சரி ஓகே, டீ டைம் வந்துட்டு நினைக்கிறேன், ஆசை வந்துச்சு, போய் குடிங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். என்ன வரிசையா டொயிங் டொயிங். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
4: திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: திருநெல்வேலூர் கணபதி, ஓகே சார. அந்த கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அறிவால் எடுத்துக்கிட்டு ஏன் டீ கடைக்கு போறாரு? அதான் சார், ஒருத்தர் அறிவால் எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போறாரு, ஏன்
4: அறிவால் டீ கடைக்கு போறாரு?
0: அறிவுபூர்வமா சாப்பிடறதுக்கு இல்ல, ஏன்னா வந்து அது அறுவடை சீசனா, கடையில வடை இருக்கிறதுனால அறுவடை பண்ணலாம் போறாரு. ஓகே, நீங்க ஜோக் வச்சிருக்கீங்களா? நீங்க ஜோக் வச்சிருக்கீங்களா? லைட்டா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க.
4: எல்லா பூச்சியும் அமைதியா இருக்கு, ஒரு பூச்சி

0: மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது.
1: ஒரு பூச்சி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்குதா?
0: ஆமாங்க.
1: ஈ எப்படி? நாங்க வந்து ஒரு பல நூறு பேர் கொண்ட டீமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிருவோம். நன்றி சார், நன்றி. ஸோ தொடர்ந்து பேசுவோம், ஒரு பாட்டுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஒரு பாட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஜோக்கோட வாங்க, தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். காந்த கண்ணருகி அப்படிங்கிற பாட்டு தான், அனிருத் ரவிச்சந்திரோட வாய்ஸில், சிவகார்த்திகேயனோட லிரிக்ஸில், இமானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்.
2: காந்த கண்ணருகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன்.

0: சரி ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
0: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
1: என்ன சொல்ற குயில? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
0: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: என் அறிவு கண்ணை திறந்து
3: வச்சுட்டேன். துருப்பிடிச்சு இருப்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: அணி.
1: என்ன
0: வெயில் என்ன சார், வீடு

0: நேரம் 4:55 ஆயிருச்சு. ரெயின் வைஃப் 91.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க, ஃபன் பண்ணலாமா? வித் மீ ஆர்ஜே கவிதா. சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நிறைவு காலரா ஒரே ஒருத்தர் மட்டும் எடுத்துடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கான ஒரு ஜோக் கேட்கலாமா?
1: கேளுங்க கேளுங்க, நான் முயற்சிக்கிறேன்.
0: கேளுங்க கேளுங்க. ஓகே, இப்போ ஒரு வீட்டுல வந்து எலி இருக்கும்ல, எலி.
1: ஆமா, எலி இருக்கும்.
0: எலி வந்து சாம்பிராணியை தூக்கிட்டு போச்சான், ஏன்? ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க டக்குன்னு. நிறைவு காலராங்கறதுனால ஈஸியான க்வெஸ்சன்.
1: எலி வந்து
0: சாம்பிராணியை தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சான் டெய்லி வந்து. அது ஏன்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
1: ஏதாவது க்ளூ கொடுங்களேன் மேம், என்னால கண்டுபிடிக்க முடியல. சீரியஸா
0: கொஞ்சம் கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்துரும். எலி சாம்பிராணி.
1: எலி சாம்பிராணி. மேம் நான் ஒன்னு கேள்வி கேக்குறேன், என்னால கண்டுபிடிக்க முடியல.
0: கண்டுபிடிக்க முடியலையா? சரி சொல்லுங்க, கேளுங்க.
1: ரொம்ப ஈஸி தான் மேம். அதே எலி ஒரு ஸ்கூல்ல சுத்தி சுத்தி வருது ஏன்?
0: ஒரு ஸ்கூல்ல சுத்தி சுத்தி வருது ஏன்? அது பிளே ஸ்கூலா? நன்றி. நிறைய பேர் சூப்பராக வந்து விளையாடுனீங்க, இன்னும் வந்து நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டனால வேறு வழி இல்லை, நான் வந்து இதோட கிளம்பி வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த ஷோவை இதோட வைண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கிளம்புறது வந்து ஆர்ஜே கவிதா. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சூப்பரான ஒரு ஷோவோட சூப்பரான ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுல. மாப்பிள்ளை படத்துலேருந்து என்னோட ராசி நல்ல ராசி அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டுருக்கு. எனக்கே எனக்கா அப்படிங்கிற மாதிரி காலையில் பாட்டு ஷோ ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் பாட்டு ஷோவே போது பாருங்க. ரஞ்சித்தோட வயசில் மணீஷ் வர்மா மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 315,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷா வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. நம்ம ஷோ பேரு ரெயின்போ மேடை. ஆமாங்க, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ரெயின்போ மேடை வித் மீ பாலா தான். இன்னைக்கு ஷோவோடைய கொஷின் என்ன, ஸ்ட்ரைட்டாக கொஷினுக்கே போயிடலாம், நோ இஷ்யூஸ். என்ன கொஷின்னா, ஸ்கூல் காலேஜ் இல்லை ஆஃபீஸ்க்கு லீவு போட நீங்கள் சொன்ன ஆகஸ்ட் சிறந்த உருட்டு என்ன? உருட்டு தான் இன்றைக்கான கொஷின். உருட்டுன்னு என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பொய். லீவு போகிறது நீங்கள் சொன்ன ஃபன்னான பொய் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். என்னுடைய நண்பன் ஒருத்தன், அவன் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி லீவு போகிறது என்ன பிளான் பண்ணியிருக்கானா

காலையில் 9 மணிக்கு ஸ்கூலாம், இவன் 8:55 கிளம்பி போயிட்டு வேணுமனே மண்ணெல்லாம் எடுத்து சட்டையில் பூசிட்டு 9:20 திருப்பி வீட்டுக்கு வந்து கீழே விழுந்துட்டோமா அப்படின்னு ஒரு கதையை விட்டு லீவை போட்டிருக்கான். அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஃபன்னான விஷயம், ஃபன்னான உருட்டு என்ன, ஃபன்னான பொய் என்ன அப்படின்றத இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலில் நீங்கள் ஏன் கூட பகிர்ந்தீங்கன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 அப்படின்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். சென்னையின் இணைப்புனாக 044 பயன்படுத்திங்க. நம்ம காலர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: நண்பன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 5 மணி 11 நிமிஷம் தான் ஆகிட்டு இருக்கு. இந்த பாடலை பாடியவங்க விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுவியோடைய குரலில் தான் இந்த பாடல் வந்திருக்கு. கார்கி தான் பாடல் எழுதியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில். ஸோ நம்ம ரெயின்போ மேடை ஷோவில் இன்னைக்கான கேள்வி என்னன்னு உங்கள் எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், ஸ்கூல் காலேஜ் ஆர் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறதுக்கு நீங்கள் சொன்ன ஆக சிறந்த உருட்டு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்களுடைய பதில்களை பகிர்ந்ததுக்காக நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார. உங்களுடைய உருட்டு என்ன? இன்னைக்கு உருட்டு தான் கதையே
1: அப்படின்னு சொல்லிட்டு காலையில திட்டையில போகும்பொழுது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டுறேன்.
0: உடம்பு சரியில்லைன்னு என்ன ஹோம்ஒர்க் பண்ணாம போயிட்டு அதுக்கு அப்படியே இப்படி ஒரு உருட்டு உருட்டுறது சார். சரி, அவர் வந்து உடம்பு சரியில்லை லீவ் போடுவாரா? அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், குழந்தைலருந்து பார்த்திபன் சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் சார், பார்த்திபன் சார். சொல்லுங்க, உங்களுடைய உருட்டு என்ன?
2: அதான் உருட்டுனா வந்து அப்பப்போ எனக்கு தலைவலிக்குதுன்னுவேன், அப்புறம் உடம்பு முடியலன்னா ஐயோ வயிறு வலிக்கு சார்.
0: வயிறு வலிக்கிறதா? எல்லாரும் சேம் டெம்ப்ளேட்டு தான். வணக்கம், யார் எங்கிருந்து? நல்லா இருக்காங்களா மேம்? நீங்க குவெஸ்சன் தெரியுமா உங்களுக்கு? சூப்பர் மேம், சொல்லுங்க. எல்லாரும் வயிறு வலி ஃபீவர் சொல்லுவாங்க, நீங்க எடுத்த உடனே செஸ்ட் பெயின் தான். அவருக்கு அவருக்கு தெரியுது நீங்க இத போய்தான் சொல்றீங்க. இருந்தாலும் பாவம், மனுஷன் பெருந்தன்மையோட லீவ் குடுக்கறாரு உங்களுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் எங்க?
3: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
3: சூப்பரா இருக்குது.
0: தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப உங்களுடைய உருட்டை நீங்க என்கிட்ட உருட்ட போறீங்க, உருட்டுங்க.
3: வேலை நிக்காத போவேன். ஒரு நாள் மதியம் இடத்துக்கு நாங்க நண்பர் எல்லாம் ஒரு வெளியூர் போறதுக்கு இருந்தோம், அதுக்காக சாரண்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம் சார். என்ன சொன்னா, எம்மா

0: அப்பா பவர் வலிக்குதே பவர் வலிக்குதே அதை பார்த்துட்டு கூடுக்கிற வேலை பார்த்துக்குள்ள போய் சொல்லிட்டான்.
1: நீங்க உருட்டுவீங்கன்னு பார்த்தா ஆக்டிங்கே போட்டு இருக்கீங்களே.
0: ஆய் வாசூரி வாக்குன்னு சொல்றாரு சார். சரி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா போட்டோம் வீட்டுக்கு டாக்டர் போய் பார்க்க சொல்லுன்னு சொல்லு. வெளியே வந்து சிரிச்சியா வரும் சார்.
1: நம்ம நடிச்ச நடிப்பு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அப்படின்னா.
0: நண்பருக்கு வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம். யார் எங்க இருந்து?
2: மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன் சார்.
1: ராமகிருஷ்ணன் சார்,
2: நான் என்ன சொல்லுவேன்னா நடந்தா கூட கூட வருது சார் அப்படின்னு.
1: நடந்தா கூட கூட வருதா?
2: ஜோரம் சார்.
1: ஜோரமா?
2: நம்பிடுவாங்கல்ல.
1: ரைட்டு சார். ரைட்டு. நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம். யார் எங்கிருந்து?
3: ஹலோ.
1: ஹலோ சொல்லுங்க.
3: கார்த்திக் பேசுமா?
1: கார்த்திக். நீங்க நீங்கள் உங்களுடைய பதில்களை என் கூட ஷேர் பண்ணின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2980638 மற்றும் ஒரு எண் 2952055544 என்ற எண்ணில் அழைக்கலாம். சென்னை நினைப்புனாக 044 பயன்படுத்திக்கோங்க. அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பிரசாந்தினி பாடிய பாடல் தாமரையுடைய வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜாவுடைய சில வந்துட்டே இருக்க கேட்டு நிதருங்கள். FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதூடு.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:22 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருக்கிற கேள்வி, ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸ்க்கு நீங்க லீவு போட சொன்ன ஆக சிறந்த உருட்டு என்ன அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில சொல்றதுக்கு இல்ல அவங்களுடைய உருட்டுகளை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய காலர் லைன்ல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் அங்கிருந்து?
3: இனிய மாலை வணக்கம் கிருஷ்ணா சார், நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
2: வணக்கம் சிங்கச்சோழன் சார், உங்களுடைய உருட்டை சொல்லுங்க.
3: படிப்புல ஸ்கூல் லீவ் போட்டுட்டாவே சார் பாட்டி இருந்துச்சு, நாங்க போன மாசம் இருந்தது யாரும் கேப்பாங்க அது எந்த பாட்டின்னு. இல்ல சார், அது அத்தை அத்தை அத்தை டீச்சர் டீச்சர் தான் உங்க அத்தை டீச்சர் இருந்தோமா அத்தையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு, என்ன நீ ஏமாத்தல உன்ன நீ ஏமாத்திக்கிற எதிர்காலத்துல புரியணும்.
2: பள்ளி நினைவுகள்ல மறக்க முடியாத மெயினான நினைவு போய் சொல்லி லீவு போட்டதுதான்.
3: நிறைய இருக்கு சார்.
2: நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து?
4: ஹலோ
2: ஹலோ,
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க
4: சார். நான் சென்னையில இருந்து சண்முகம் கால் பண்ணிருக்கேன்.
2: சண்முகம், கேள்வி தெரியுமா நம்ம ஷோட கேள்வி உங்களுக்கு?
4: ஆபீஸ்லயும் காலேஜிலயும் அவன் வந்து என்ன உருட்டு சொல்லிருக்கேன்னா, இந்த மாதிரி உடம்பு தெரியல, அப்புறம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கேன்.
2: சீரியஸாவா? ஐசியூன்னு போய் சொல்லிடுறது எடுத்த உடனே.
4: சின்னதா சொன்னாதான்டா நீங்க நம்ப மாட்டீங்க.

0: வணக்கம், யார் அங்கிருந்து?
1: ஹலோ,
0: ஹலோ,
1: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி சார். உங்களுடைய உருட்டு என்ன?
1: உருட்டு படத்தெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறதா சார் வந்தது. நான் 12th வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன். ஆமா, அப்ப அப்ப 11th இருந்து 12th வகுப்பு தருணங்களை போய் 2 பிளஸ் 1 பிளஸ் 2 போகிறது ரொம்ப ஹார்ட் இருக்கா? அப்ப பப்ளிக் எக்ஸாம் தான் பிளஸ் 2. சுமார் 39-35 முன்பு அப்ப வந்து 8 என்னை ஒருத்தனாவது படிக்க வைக்கிறேன். ஜான் பீட்டர் இந்த சார் ரொம்ப ரொம்ப பர்சனலா ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னை படிக்க வச்சாரு.
0: அப்போ ஆனா நீங்க லீவ் போட்டுருக்கீங்க.
1: பசங்களை என்ன செஞ்சேன், அப்ப 2 மேல சயின்ஸ் பீரியடு, அவர் ரொம்ப சயின்ஸ் பீரியட்னு ஒரு 3 பிடிக்கவே பிடிக்காது. அப்ப மேத்னி ஷோ 2 கரெக்டா 8:30
0: வச்சிருப்பான்.
1: ரொம்ப ரொம்ப ஆமா, சயின்ஸ் பீரியட்ல ரொம்ப 3-4 சேர்ந்து மேத்னி ஷோ போயிருவான். போய் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வீட்டுல ஒரு காய்தான் இருக்கு அப்படி இப்படி இருந்துட்டு சயின்ஸ் வாத்தியார்ட்ட சொல்லிட்டு போய் சினிமாவுக்கு போயிருக்கான். ஆனா அந்த டயத்துல எங்க அண்ணன் ஜான் பீட்டர் பாத்துட்டாரு. ராஸ்கல், நீ என்ன நீ வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து ஒன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வெளுத்து கட்டினாரு. பாத்தீங்களா,
0: வாத்தியார்ட்ட இருந்து தப்பிச்சு நீங்க இங்க சிக்கிட்டீங்களே.
1: வாத்தியார்ட தப்பிச்ச ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா பட் வந்து எங்க அண்ணன் அப்பயும் மேத்னிஸ் வந்திருக்காரு. ஆனா வந்து என்ன, அவரை பாக்கல, நீ அவரை பார்த்து ராஸ்கல் நீ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க இப்படி மேத்னிஸ் சினிமா பாக்கறன்ட்டு ஒரு வீட்டுல போட்டு அழுத்து வெளுத்து துணியை வெளுத்தா அப்படி வெளுத்துட்டாரு.
0: ரைட்டுங்க, நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
0: ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து உங்களுடைய உருட்டுகளை தான் ஷேர் பண்ணிக்க போறீங்க. அடுத்த காலத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் விஎம்சி அனிஃபா பாடிய பாடல் ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூடு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:32 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். வித் மீ ஆர் ஜே கிருஷ்ணா. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கான கொஸ்டின், ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்க்கு லீவ் போறதுக்கு நீங்க உருட்டின ஆகச்சிறந்த உருட்டு, ஃபன்னான உருட்டு, ஃபன்னான பொய் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் நம்ம ஷோவில் ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544. சென்னையின் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம கூட பேசுறதுக்கு லைக் நேயர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் சார் உள்ளூர்ல வாத்தியாருங்கெல்லாம், உள்ளூர் வாத்தியாருங்க, சொந்தக்காரங்க, பக்கத்தூர் வாத்தியாருங்க எல்லாம் தெரிஞ்சிடும்.
2: பொய் சொன்னா மாட்டிப்போம்.
3: எப்படியும் பொய் சொன்னா மாட்டிப்போம். அது மாதிரி லீவு போட்டது கிடையாதுங்க சார். ஆனா ஒரே ஒரு தடவை என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல வந்து இங்க எல்லாம் ஜாவ்லின், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் இதெல்லாம் இங்க ஸ்கூல்ல வின் பண்ணிட்டு அடுத்த ஊர் ஸ்கூலுக்கு போகணும். அப்ப போகும்போது வீட்டுல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த ஊர்ல இன்னும் விளையாடுறதே தப்பு, நீ அடுத்த ஊர்ல போய் விளையாட போறியான்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அப்ப பிடி மாஸ்டர் கூப்பிட்டு வச்சுட்டு ஏன் வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பதான் ஒரே ஒரு பையன், வயிற்ற வலிங்க சார், அதனால வரலைங்க சார் அப்படின்னு. அப்பவும் பக்கத்துல தென் வாத்தியார் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு இது பண்ணிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாரு சார். ஏன்னா எங்க ஃபேமிலி பத்தி அவங்களுக்கு
2: அவருக்கு தெரியும், அதனால உங்களுக்கு அவரும் கூட சேர்ந்து உருட்டி இருக்காரு,
3: சப்போர்ட் பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு ஞாபகம் வருதுங்க சார்.
2: மகிழ்ச்சியான நினைவு. நன்றி மேம், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாரு எங்கிருந்து?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். ஹலோ, வந்த வேகத்துல போயிட்டாரு. ஹலோ ஹலோ, சூப்பர் சார், கண்டுபிடிச்சேன், சொல்லுங்க. வணக்கம் சார், கேக்குதுங்களா?
4: சொல்லுங்க சார்.
2: இன்னைக்கு நம்ம ஷோல கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
4: என்ன சொல்லுங்க சார்.
2: முதல்ல உங்க பேரு, யாரு, எங்க இருந்து, எதையுமே சொல்லல.
4: குயில் கோபி.
2: குயில் கோபி. குயில் சவுண்ட் மட்டும் தான் வந்துச்சு, கோபின்ற வார்த்தை வரல, அதான் கேட்டேன் நானே. சரிங்க சார்.

0: இல்லை கேட்டுருமா, நீங்கள் ஸ்கூலு காலேஜ் இல்லை ஆஃபீஸ்க்கு லீவ் போகிறதுக்கு சொன்ன ஆகச்சிறந்த உருட்டு, அதாவது பொய் என்ன? ஃபன்னான சிம்பிளான உருட்டாக இருக்கும், ஆனால் ஃபன்னான உருட்டாக இருக்கும், என்னது அது?
1: ட்ரெயின் லேட்டு பஸ் லேட்டு தான்.
0: ட்ரெயின் லேட்டு பஸ் லேட்டா? அது வந்து நீங்கள் லேட்டாக போகிறதுக்கு சொல்கிற உருட்டு. நான் வந்து லீவ் போகிறதுக்கான உருட்டு கேட்டுக்கிறேன்.
1: லீவ் போட தாத்தா வந்துட்டாங்க, பாட்டி சொல்லிட்டாங்க.
0: பாட்டி தான் யாரா இருந்தாலும் முதல்ல இழுக்கிறது பாட்டியே தான், ரைட்டுங்க.
1: அப்புறம் ஆக்சிடென்ட்ல அவங்க
0: சொல்லுவாங்க. ரைட்டுங்க சார், நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், என்ன இன்னைக்கு? ஸோ இன்னைக்கு நிறைய நேரத்துக்கு வந்து வர்ற வேகத்தில் போயிடுறாங்க. நீங்களும் இந்த கேள்வி, அதாவது ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறதுக்கு சொன்ன ஆகச்சிருந்த உருட்டு என்ன அப்படின்ற கேள்விக்கான பதிலாக ஏன் கூட ஷேர் பண்ணி ஆசைப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554. சென்னையின் இணைப்பினாக 044 முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஷோக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நேர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
2: விருந்தாடி வராங்க, எங்க அம்மா சொன்னாங்க போய் சொல்லிட்டு சினிமாக்கு போயிட்டேன் சார்.
0: சினிமாக்கு போயிருக்கீங்க? எல்லாரும் கட் அடிச்சுட்டு மேட்னி ஷோ போயிருக்கீங்க?
2: ஆமா, மேட்னி போயிட்டு அங்கே போயிட்டு சினிமா பார்த்தீங்கன்னா அதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து விட்டுக்காரு, பின்னாடி உட்காந்துக்கிறாரு.
0: மாட்டிக்கிட்டீங்களா?
2: அவர் அவர் நான் கவனிக்கவே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டும் நானும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா கேட்டாங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
0: ரைட்ரா.
2: அப்புறம் அவர் பக்கத்து வந்து மெய்யாள் மணி டியூஷனுக்கு போனேன், நான் உடனே சின்ன வட்டையில பார்த்தேன் அப்படின்னு பாரு.
0: நீங்க சொல்ல வேண்டியதானே, உங்களுக்கு கண்ணு சரியா தெரியல, அதனால தான் நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு என்ன பாக்குறீங்கன்னு சொல்ற
2: வேண்டியதானே. ஆமா, அம்மா அம்மா வந்து கையில அடிச்சா பாருங்க அப்படியே வலிக்குது.
0: சரி விடுங்க, படம் பார்த்ததுக்கு ஒரு அடி வாங்கிக்கலாம், அந்த புள்ள படம் பார்த்த சந்தோஷம் இருக்குல்ல. நன்றி மேம், நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாரு எங்கிருந்து? ஹலோ,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
3: என்ன
0: சார் வர்ற கலர் எல்லாம் கரெக்டான ஸ்டூடண்ட்ஸா இருந்து வந்திருக்கீங்க?
3: ஆமா, ஸ்கூல் போகும்போதும் சரி, இப்ப வேலைக்கு போற இடத்துலயும் சரி, லீவே போட மாட்டேன் சார். அடிக்கடி லீவ் வந்துருது, சாட்டர்டே சண்டே லீவ் வருது, அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் வருது, நம்ம ஏன் சார் லீவ் பண்ணோம்?
0: ஏதாச்சும் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனோம், இல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி
3: நான் வந்து முடிச்சுட்டு ஈவினிங் போக வேண்டியதுதான்.
0: ரைட் சார், நீங்க தெளிவா இருக்கீங்க, உங்களை யாரும் அசைக்கவே முடியாது.
3: வேலைக்கு போறேன் போறேன் சார், சென்னை ஜோகம் எல்லாம் போயிட்டு இருக்கேன், ஆனா லீவே போட மாட்டேன். ஆனா வீக்லி ஆஃப் வார வாரம் ஒரு லீவ் வந்துடும், அதனால அந்த லீவே எடுத்துக்கோ. எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சினா மட்டும் ஒரு லீவ் இருக்கும். இப்போ இந்த ஜூன் ஜூலைல சுத்தமா நான் லீவே எடுக்கல சார்.
0: ஓகே, ஊருட்டு எல்லாம் கிடையாது, தேவைனாக்கா நான் உண்மையை சொல்லி லீவ் போட்டுக்கிறேன்பா அப்படின்னு இருக்குது.
3: ஆமா, இது வந்து உண்மையை சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம். நம்ம லீவ் போடாம போனா நம்ம ஆபீஸ்ல லீவ் கேட்டா கொடுத்துருவாங்க. நம்ம அடிக்கடி லீவ் போட்டோம்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சியான லீவ் கொடுக்க மாட்டாங்க சார். அதனால லீவ் வந்து அதிகமா போடக்கூடாது. நம்ம
0: டாக்டிக்கே நீங்க இப்படி யூஸ் பண்றீங்க,
3: நம்ம லீவ் போடலாம். ஆமா ஆமா ஆமா,
0: சூப்பர் சார்.
3: நம்ம தேவைன்ற போது மட்டும் லீவ் போடலாம், மற்ற நேரத்தில் லீவ் போடக்கூடாது சார்.
0: ரைட் சார், நீங்க தெளிவா இருக்கீங்க சார். ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? நாணயம் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல் தாமரையுடைய வரிகள்ல ஜேம்ஸ் வாசந்தோடைய சில வந்துட்டே இருக்க கேட்டேன். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 5:47 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான், வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லீவு போறதுக்கு சொன்ன ஆகச்சிறந்த உருட்டு என்ன அப்படின்றதுதான் கேள்வி. என்ன சொன்ன என்னன்னு ரைமிங்கா பேசுறேன்னு பாக்குறீங்களா? சரி, விடுங்க விடுங்க, அடுத்து காலர்ட்ட பேசிடுவோமா? வணக்கம், யாரு எங்க இருந்து?
5: வணக்கம்.
4: வணக்கம்,
5: திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராம்.
4: ஜெயராம் சார், சொல்லுங்க உங்களுடைய உருட்டு என்ன?
5: எங்க ஊருன்னு சொன்னா, நான் ஒரு முறை அதாவது திருப்பத்தூருக்கு எங்க ஊருக்கு 8 கிலோமீட்டர் வேலையை எங்க அம்மா சொல்லி அண்ணங்கிட்ட போய் சொல்லிச்சு எனக்கு சொல்லிச்சு. ஆனா அன்னைக்கு வந்து பக்கத்துல எங்க ஊருக்கு பக்கம் வந்து படப்பிடி சினிமா நடிக்கிறதுக்கு வந்தேன், கமலஹாசன் சிவாஜி கணேசன். உடனே தெரிஞ்ச வந்தாலும் சரி அங்க போறேன்னு சொல்லிட்டு அடித்தூர்ன்ற ஒரு ஊர்ல அந்த படம் சத்தின்ற ஒரு படம் எடுத்திருந்தாங்க.
4: நீங்க வந்து அண்ணனை பாக்க போறேன் அந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் படம் படிப்பு பாக்க
5: போயிட்டீங்க. இன்னைக்கு வந்து கமலஹாசன் சிவாஜி கணேசன் படம் எடுக்கான்னு சொன்னதுன்னா போகவே கிடையாது.
4: எப்படி போச்சு ஷோலாம், சாரி ஷூட்டிங்லாம் பாத்தீங்களா?
5: அது போயிட்டு கூட ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளவு நேரம் பாத்துட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டான்.
4: ரைட்டு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஸோ நேர்களே, நீங்களும் உங்களுடைய உருட்டை என் கூட பகிர்ந்துக்கணும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205544 என்ற எண்ணு தான். சென்னையின் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கங்க. அடுத்த நேரத்தை பேசுவோமா? வணக்கம், யார் எங்கிருந்து?
6: வணக்கம் சார், கேட்டாமர் ராஜசேகர் சார்.
4: ராஜசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
6: நான் லீவ் போறதுக்கு சொன்ன பீல என்ன தெரியுமா சார்?
4: சொல்லுங்க சொல்லுங்க.
6: வயிற்று பேட்டு பேட்டி லூஸ் மோஷன் ஆச்சு.
4: லூஸ் மோஷன்
6: அப்படின்னு கேட்ட கொடுத்து போட்டிருந்தாங்க, அதனால தான் பண்ண டக்குனு ஒரு போய் சொன்னாங்க.
4: உங்களுடைய உருட்டு வந்து வயிற்று பேரட்டு.
6: ஆமா, ரெண்டு நாள்.
4: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யார் எங்கிருந்து?
7: ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம்,
7: காஞ்சிபுரத்துல இருந்து மாரசாமி டேல பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் சார்,
4: சூப்பர் சார்.
7: நிறைய பொய் சொல்லிட்டு இது பண்ணிட்டு சினிமாவை தான் போயிருக்கோம் சார்.
4: பொய் உருட்டுனாலே படம் தான்.
7: ஆமா ஆமா, மன்னன் படத்துக்கு, மன்னன் படத்துக்கு அதுலயே பொய் சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி அந்த படத்துக்கே பொய் சொல்லிட்டு போயிருக்கேன்.
4: இன்ஸ்பிரேஷனே படம் தான்.
7: என்னால
4: கூட கூட்டிட்டு வந்து வீட்டு வரைக்கும் விடுங்க அப்படின்னு உருட்ட வேண்டியது.
7: முடியலன்னு சொல்லிட்டு

0: அது சின்ன வயசுல தேவைக்கு சொல்லிக்க வேண்டியதுதான்.
1: இப்ப வந்து போய் சொல்றது இல்ல, எல்லாருனாலும் உண்மையை சொல்லிட்டு போயிடுறது, ரெண்டு திட்டு வாங்கிட்டாவது போயிடுறது.
0: உண்மையை சொல்றதா எனக்கு இருந்தாலும் சேஃபு. பொய் சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நாளைக்கு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. அதுக்கு உண்மையை சொல்லிட்டு சரண்டர் ஆயிடணும்,
1: சரண்டர் ஆயிடும். அதே மாதிரி முன்னெல்லாம் பொய் சொல்லிட்டு போனா அடுத்த நாளே அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துடும் சார்,
0: மாட்டிப்போம். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ,
1: நன்றி,
0: நன்றி. ஸோ நம்ம அடுத்தடுத்த உருட்டுகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். மான்காராத்தே திரைப்படத்தில் இருந்து பென்னி தயாள் மற்றும் சுனிதி சௌஹான் பாடிய பாடல் யுகபாரதியோடைய வரிகளை அனிருத்துடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 5:54 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடையில் கேட்டிருந்த கொஷின் என்னன்னாக்கா, ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் போகிறதுக்கு நீங்கள் சொன்ன ஆகச்சிறந்த உருட்டு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா, கடைசியாக நிறைவு காலராக ஒருத்தர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: ராமநாதபுரம் சாதன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன்,
1: ஆமாம் ஆமாம்,
0: சொல்லுங்கள் உங்களுடைய உருட்டு என்ன? நீங்கள் தான் நிறைவு காலர், உங்களுடைய உருட்டை கேட்டு நம்ம எல்லாரும் இந்த ஷோவை முடிச்சுக்கலாம்.
1: ஆமாம், இந்த பள்ளி காலத்துல

0: நினைவுகள் இல்ல, பள்ளி காலத்திலயோ ஸ்கூலுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ லீவ் போறது நீங்க சொன்ன பொய் என்ன? இந்த பொய் சொல்லி லீவ் போட்டுறேன்
1: சொல்ல வர்றேன். அது என்ன பொய்டா? நம்ம நான் எனக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு, சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன். நான் அந்த
0: சோர்வா இருக்கு சொல்லி டயர்டா இருக்கு, பையனுக்கு என்ன வர
1: முடியாது, ரொம்ப தூக்கம், ரொம்ப வந்தமே பண்ண முடியாது, ரொம்ப சுறுசுறுப்பே இல்லாம இருக்கு, நாளைக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். நிறைய அப்படின்னு சொல்லியிருக்கான்.
0: ரைட் சார், நன்றி சார், நன்றி சார்.
1: ரொம்ப அப்படி சொல்றப்பா, ஏ அப்படி சொல்லிட்டாங்க சொல்றதுக்கு அப்புறம் தெரியும் அப்படி லீவ் போட்டிருக்கோம். சில டைம் எல்லா டைம் அப்படி சொல்ல முடியாது, பாவாசி ஒரு டைம் தான் நம்மளால சொல்ல முடியும்.
0: ஓகே சார், கரெக்ட் தான், கரெக்ட் தான். நன்றி சார், நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து மொத்தமாக உருட்டை பற்றி தான் இருந்தது. எல்லாரும் சொன்ன அதிகபட்ச உருட்டு என்னன்னு நாம் வந்து இன்னைக்கு வந்து ரேங்கிங் கொடுக்க போனோம்னா, ஃபஸ்ட்டு உருட்டு வயிற்றுவலி, ரெண்டாவது ரேங்கில் இருக்கிற உருட்டு ஃபீவர், மூணாவது ரேங்கில் இருக்கிற உருட்டு பாட்டி இல்லை இப்போ தாத்தா யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்றது தான் உருட்டு. ஸோ இந்த உருட்டுகளோட இந்த ஒரு உங்ககிட்டருந்து விடைபெற்றுக்குது. நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா, மறுபடியும் 7 மணிக்கு வரேன். எல்லாரும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு ரெடியாக இருங்க. நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக வர்றது காற்று வெளியிடை திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான், திப்பு மற்றும் நிகிதா காந்தி பாடிய பாடல். வைரமுத்துடைய வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே சமதுலு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 315,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளில் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தவிக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாநிலத்தில் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் தவிக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தவிக்கு தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: Eight, seven, six, five, four, three, two, one.

குட் ஈவினிங் சென்னை, யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் ரெயின்போ 101.4. டைம் இஸ் ஷார்ப் 6:02 ஆன் த கிளாக் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக் வித் மீ அஜய் ரேகா ஹியர் டில் 7 PM டுடே. ஐ சீ டு தட் ஐ பிளே சம் ஆஃப் த பெஸ்ட் ட்ராக்ஸ் டு மேக் யூ ஹாப்பி அண்ட் ஃபீல் ரிலாக்ஸ்ட். டுடே இஸ் வாட் டே? டுடே டுடே டுடே டுடே இஸ் 31st ஆஃப் ஜூலை 2026. Today is the last day of this July month. Yes. And significance of 31st July 2026 Friday is birth anniversary of Munshi Premchand. Yes. Today is that significant day. And coming up, first track for you, what I'm going to play is actually, if we have a turn back button, how it would be. So if you have a time machine, how it would be, so we can just go back maybe 10 years or 20 years. I want to go back to my college days so that I can study still well, or I want to go back to my class 2 so that I can take the group what I want, which is rocking today's. Fine, let's listen to Aqua's Turn Back Time. And listeners, listen to this track and you also think where, what you can turn back in your life. Just give a thought, that's it. Just give a thought and just relax, that's it. Here goes the track, Aqua's Turn Back Time.

வெல்கம் பேக். டைம் இஸ் 6:08 ஆன் தி கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு ட்ராக் டைம் பெஸ்ட் மியூசிக் வித் மீ ஆர்ஜே ரீகா டில் 7 PM டுடே. அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ இஸ் ஃப்ரம் ப்ளூ, யூ மேக் மீ வானா. ஆக்சுவலி யூ மேக் மீ வானா இஸ் அ ஹிட் பாப் சாங் பர்ஃபார்ம்ட் பை த இங்கிலீஷ் பாய் பேண்ட் ப்ளூ. Performers, who are the performers are, the song features the lead and harmony vocals from all four members of Blue: Anthony Costa, Duncan James, Lee Ryan and Simon Webby. It was released on 17th March 2003. It serves as the third and final single from their multi platinum second studio album One Love 2002. Who wrote this song is Steve Robson and John McLean and Harry Wilkins. It was produced by the Stargate. Fine, let's listen to the track Blue, You Make Me Wanna. Here goes the track. Listen to the music and enjoy. Love you all, my dear listeners.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸனிங் டு டிரைவ் டைம் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ. ஐ எம் ஹியர் டு என்டர்டெயின் யூ டில் 7 PM டுடே, அண்ட் ஐ வில் பி பேக் பை 8:05 PM ஃபார் த மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ், அண்ட் யூ கேன் பிங் மீ யோர் ரிக்வெஸ்ட் ஆன் த சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜ், அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் மீ ஆல்சோ டியூரிங் தட் டைம். And coming up next track, what I'm going to play for you is Billie Jean from Michael Jackson. Okay, he's from the United States and the genre is pop and dance pop. The driven by an iconic, instantly recognizable bass line and Jackson's signature vocal hiccups, when Jackson performing it live on television, he dipped his famous moonwalk dance move, altering pop history forever. This album has sold an estimated 18.2 million copies globally. Wow, that's good. It's long back. Fine, even though half of the listeners were not born those days, I think. So here goes the track, Michael Jackson's Billie Jean, evergreen track. Listen to the music and enjoy, my dear listeners. Here goes the track.

வெல்கம் பேக். டைம் 6:28 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் பெஸ்ட் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4. அண்ட் வாட் ட்ராக் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ நெக்ஸ்ட் இட்ஸ் ஃப்ரம் மடோனாஸ். மடோனாஸ் திஸ் ட்ராக் வாஸ் அ சிங்கிள் பிக்கஸ்ட் பில்போர்ட் ஹாட் 100 ஹிட் அண்ட் மோஸ்ட் ஐகானிக் பிரேக் அவுட் ட்ராக் இஸ் Like a Virgin. I'm going to play this track for you. Released in 1984, it became a global pop culture phenomenon and solidified her title as the Queen of Pop. Then it was released on 31st October 1984. It serves as the lead single and title track of a landmark second studio album, Like a Virgin. The song writers, it was written and composed by the legendary songwriting duo Tom Kelly and Billy Steinberg, who also wrote his wrote hits for Cyndi Lauper and Hart. And this music style, an upbeat synthesizer driven dance pop track backed by a continuous pumping bass line, Madonna intentionally sang the track in a higher vocal register to contrast with the deep groove. Here goes the track. You can listen to Madonna's Like a Virgin. Listen to music and enjoy.

those Russians. She's crazy like a fool.

வெல்கம் பேக். யூ வேர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4. அண்ட் கம்மிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ இஸ் த ஃபேமஸ் 1998 குளோபல் ஹிட் பை ஜெர்மன் மியூசிக்கல் ப்ராஜெக்ட் எனிக்மா, blending Gregorian chants, dance beats and whispered French echoes. The title is a wordplay combining sage, referring to the controversy of Marquis de Sade, that is the sadness. The next track would be from Enigma,

வெல்கம் பேக். டைம் இஸ் 6:55 ஆன் த கிளாக் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் மீ டு லீவ் தி ஸ்டுடியோஸ். ஐ வில் பி பேக் பை 8:05 ஃபார் தி மியூசிக் பை தி டே பேசன் மியூசிக் ஷோ. இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் 101.4 பர்சன்ட் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். யூ கேன் கால் மீ அண்ட் நேம் யூர் ட்ராக் ஸோ தட் ஐ ஜஸ்ட் பிளே இட் ஃபார் யூ. அண்ட் யூ கேன் ஆல்சோ பிக் மீ யோர் ரிக்வெஸ்ட் அட் த ஃபேஸ்புக் பேஜ் ஆர் சேனல்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

நேரம் 7:01 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு. ஆமாங்க, அடுத்த 1 மணி நேரத்துக்கு நாம் ரெயின்போ சாட் பாக்ஸில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்க போகிறோம். உங்களோட விருப்ப பாடல்கள் நம்மளுடைய ரெயின்போ சேனலில் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544 சென்னையின் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்தாலும் அந்த பாட்டு இங்கே ப்ளே பண்ணப்படும். சரி, காலர்ட்டு உங்களோட விருப்ப பாடல் கேட்கறது முன்னாடி நான் ஒரு எனக்கு பிடிச்ச பாடல் போட்டுக்கலான்னு இருக்கேன். காலர் யாரும் கோச்சிக்க மாட்டீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் பாடல் சகா திரைப்படத்தில் இருந்து நரேஷ் ஐயர் மற்றும் ரீட்டா தியாகராஜன் பாடிய பாடல் ஷபீரோடைய இசை மற்றும் வரிகளை வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:07 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு தான். ஆமாங்க, உங்களுடைய பிடிச்ச பாடலாம் தான் இந்த ஒரு மணி நேரத்துக்கு கேட்க போது இங்கே ஒழிக்கப்படும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த பாடல் இங்கே ஒளிபரப்பப்படும். சரிப்பா, ஃபோன் பண்ண சொல்கிறீங்க, என்னப்பா நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2986000038 மற்றும் ஒரு 2952055544. சென்னையின் இணைப்பு என்னாக 044 முன்னாடி போட்டு சேர்த்தாப்பில் ஃபோன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஷோவில் கனெக்ட் ஆகும், நம்ம உங்களுக்கு விருப்பமான பாட்டில் நம்ம இங்கே ப்ளே பண்ணலாம். சரி, நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் காலர் யாருன்னு பேசிடுவோமா? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர்.
1: சென்னையிலேருந்து ராஜேஷ் பிரியா நகர் சார்.
0: ராஜேஷ் சார்,
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பராக சார்.
0: சூப்பர் சார், உங்களுடைய பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுங்கள்?
1: கண்டிப்பா எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா கடல் பாடல் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள உமை முடிஞ்சிருக்கேன் அந்த படம் சார்.
0: நெஞ்சுக்குள்ள உமை முடிஞ்சிருக்கேன், யார முடிஞ்சிருக்கீங்க? நன்றி சார், உங்களுடைய பாடல கண்டிப்பா வரும் சார். நன்றி சார்,
1: நன்றி
0: நன்றி சார். ஸோ நம்ம ராஜா சார் கேட்டுக்கிட்டு ஏற்ற மாதிரியே கடல் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. வைரமுத்துடைய வரிகள்ல ஏஆர் ரகுமான் உடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:13 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ சாட் பாக்ஸ். ஆமாங்க, உங்களுடைய விருப்ப பாடல் தான் இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒலிக்கப்படும். நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம், யார், எங்கிருந்து?
1: வணக்கம், சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுகிறேன்.
0: சத்யநாராயணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய பாடல் என்னன்னு
1: சொல்லுங்கள். படம் வந்து மைக்கேல் மதன காமராஜன்.
0: மைக்கேல் மதன காமராஜன் பாடல்.
1: பாடல் வந்து பேர் சொன்னாலும் சொல்லாவிட்டா அந்த பாடல்.
0: ஓகே சார், எதுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு கேட்டு.
0: ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு.
1: ஆமா சார், நம்ம கேட்கலாமே நினைக்கிறேன்.
0: உங்களுடைய இயக்கத்தையும் தாகத்தையும் நம்ம எஃப்எம் ரெயின்போ இன்னைக்கு தித்து வச்சிடும்.
1: நிச்சயமா, நிச்சயமா. நன்றி,
0: நன்றி சார், நன்றி சார். ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இருந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 7:19 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கு. இங்கே நாம நம்ம நிகழ்ச்சியோடைய அடுத்த காலர் யாருன்னு கேட்டுருவோம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் என்ன? போட்டு
1: எனக்கு வந்து பாட்ஷா படத்துல இருந்து ராமையா குல உலகம் இருக்கு ராமையா இக்கடரா
0: திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல வைரமுத்துடைய வரிகள்ல தேவாவுடைய செயல ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 7:26 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 சென்னையின் முன் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கிங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: சார், கலா பேசுறேன் சார்.
0: கலா மேம் சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: படம் மூன்று முடிச்சு.
0: ஓகே,
1: அதுல பாடல் வந்து வசந்த கால நதிகளே. அந்த பாடல் சார்,
0: வசந்த கால நதிகளே. ஏன் இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: சமையா இருக்க சசிதை நல்லா எடுப்பாங்க, கமல நல்லா எடுப்பாங்க. பாடல் சூப்பரா கேக்குது. எத்தனை முறை கேட்டாலும் பாடல் சலிக்காது.
0: எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடலா? மூன்று முடிச்சு திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் வரப்போகிறது. கண்ணதாசனுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமுடைய குரல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கிறது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுவு.

0: உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7:32 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு தான். இங்கே உங்களுடைய மனதிற்கு விருப்பமான நெருக்கமான பாடல்கள் தான் நாம் இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து எந்த நேரம்னு பார்ப்போம். யாரு எங்கிருந்து?
5: வணக்கம் சார், ஆட்சி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
5: குமார், குமார், குமார் பேசுறேன் சார. கோயம்பேடுல குமார் பேசுறேன்.
4: கோயம்பேட்ல இருந்து குமார் சார், சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச
5: பாட்டு? கோனிமேடு.
4: கோனிமேடா?
5: ஆமா,
4: சாரி சார், நான் கேள்விப்பட்டது இல்ல.
5: என்ன
4: பாடல் வேணும் சொல்லுங்க உங்களுக்கு?
5: அதாவது வகைக்காரை காற்று நில்லு, அந்த பாடல் போடுங்க சார். உயிருள்ளவரை
4: சரிங்க சார், போட்டுடலாம், போட்டுடலாம். நன்றி சார். ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே உயிர் உள்ள வரை உஷா திரைப்படத்திலேருந்து கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல், டி ராஜேந்திரோடைய வரிகள் மற்றும் இசையில் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:38 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித் பாட்டு வித் ஆர்ஜே கிருஷ்ணா தான். இந்த 1 மணி நேரமா நாம வந்து நேயர்களுடைய விருப்பப்பாடுகள் தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: தேவிகா மேம் சொல்லுங்க, உங்களுடைய பிடிச்ச பாட்டு என்ன, என்ன வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து என்ன ஆசை மச்சான்.
0: என்ன ஆசை மச்சான் திரைப்படத்துல இருந்து.

மற்றும் சித்ராவுடைய குரல்ல, வாலியோடைய வரிகள்ல, தேவாவுடைய இசையில என்ன அசை மச்சான் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் தெரிஞ்சது FM Rainbow 101.4 எல்லாமே சமதூடு.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:54. ஸோ நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் ஆல்மோஸ்ட் 7:54. நிகழ்ச்சியோடைய நிறைவு காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ,
1: சார்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: திருநெல்வேலி கணபதி சார்.
0: திருநெல்வேலி கணபதி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: காதல் மரியாதையிலிருந்து, படத்திலிருந்து. என்னை காலாட்ட வருவாளோ, அந்த பாட்டு.
0: யாரு சார் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க?
1: எல்லாருக்காகவும்
0: எல்லாருக்காகவும் தாலாட்டு பாட்டு. நன்றி சார், நன்றி சார்.
1: நைட்டு வேலை நிம்மதியா தூங்க.
0: கண்டிப்பாங்க சார், நன்றி சார். ஸோ நம்ம நேயரோடைய விருப்பப்படி நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு நிறைவு பாடலாக வர்றது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலேருந்து அரிஹரன் மற்றும் பவதாரணி இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. நான் இப்போது நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுக்கிறேன். மறுபடியும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. கேட்டு இணைந்தர்கள் FM ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார்

0: கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, listeners. It's sharp 8:05 on the clock and you are listening to Music by the Bay Western Music and Chennai FM Rainbow 101.4, Puducherry FM 102.8 and 103 FM Coimbatore. All are listening. FM, hi Chennai listeners, hi Puducherry listeners, hi Coimbatore listeners. It's me, RJ Rekha, here till 9 p.m. today. This show is Music by the Bay Western Music. It's listener's choice. You can just call me at 0442986-0038 and 0442952055-4, and you can also post me your request at Chennai FM page.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:18 ஆன் தி க்ளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் ஃப்ரம் சையத் முசாமில் அண்ட் ஹீ ஹாஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் அமர் தயாப் கேடா எனி இனியா கியா கோஸ் அ ட்ராக். லிசன் டு மியூசிக் அண்ட் என்ஜாய் இட்.

பாஸ் டோன்ட் ஷட் அபா அபா இஸ் ஆல்பம் அண்ட் த ட்ராக் இஸ் டோன்ட் ஷட் மீ டவுன் இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் விக்டோரியா அண்ட் வினோலினா. I realize I'm cold, the rain begins to pour.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:40 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, பெஸ்ட் மியூசிக், லிஸ்னர்ஸ் சாய்ஸ். ஹாய் சென்னை லிஸ்னர்ஸ், புதுச்சேரி லிஸ்னர்ஸ், கோயம்புத்தூர் லிஸ்னர்ஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் உட் பி ஃபார் கிறிஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ட் பிஃபோர் தட் ஐ ஹாவ் த சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜ், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன். யூ கேன் பிங் யுவர் ரிக்வெஸ்ட் தேர் அண்ட் யூ கேன் கால் மீ அட் 0442986-0038 அண்ட் 0442952055 4. அண்ட் யூ கேன் கிவ் மீ யுவர் ரிக்வெஸ்ட், ஐ எம் ஹியர் டு ப்ளே your request. And the next track is from Chris Coimbatore and I'm going to play him Michael Jackson's Keep the Faith. Here goes the track, listen. And he wants to spread the faith throughout the world. Yeah, because through satellite radio everybody can hear us, even throughout India and throughout the world we can hear. Let's listen to Michael Jackson's Keep the Faith. Here goes the track, listen to music and enjoy, my dear listeners. And Chris, you to enjoy out there from Coimbatore.

நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். ஆமாங்க, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நாம மெல்லிசையான மெலடியான பாடல்கள் தான் கேட்க போறோம். இந்த இரவு வேளையில மெல்லிசையான பாடல்கள் உங்கள் காதுகளுக்கு இனிமையா வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில முதலாவதாக வரும் பாடல் பாட்ஷா திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவுடைய குரல்ல, வைரமுத்துவோடைய வரிகள்ல தேவாவுடைய இசையில வந்துட்டே இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்க கூட பேச போறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் 101.4, இங்கு எல்லாமே சமதூடு.

0: நேரம் 9:07 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம காதுக்கு இனிமையான மெலடி பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து ஸ்டைலு ஸ்டைலு தான் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம் இல்லையா? அடுத்து வர பாட்டு சின்ன வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ரோஹிணியோடைய குரலில், வாலியோடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.
1: சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனைதேன்னு
0: கோபமே ஆண் பாவம் எங்கு செல்ல கூடும் என்ன மீது என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா

0: சிற்றிலம் புவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: ஆமா, நாடகம் திருநாவுக்கரசி. சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா, போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இரு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும்

0: என்ன நிறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: Stop it man, கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனிப்பூவு.
1: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
0: என் கோபம் ஆண் பாவம்
1: பாவம் மை ஃபுட்.
0: I love you, I love you, நீ எங்கு செல்ல கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
1: ஹலோ, can you give me lift?

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்கலையா?
1: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி?
2: என்ன வெயில்?
3: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களா? கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
3: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
2: என்ன சொல்ற குயிலு? அவன, யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
4: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
4: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: தெரியல.
4: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
5: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
6: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
6: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:15 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெல்லிசையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் இளையராஜா ஓடிய இசையிலே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் மெல்லிசையான பாடல் முறைமாமன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மற்றும் மனோரமா பாடிய பாடல் பழனி பாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 9:26 ஆயிட்டு இருக்கு. நீ நாம் கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெல்லிசையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்ததாக வர பாடல் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லைக் அவங்களுடைய துணைவி துணைவர் அவங்க மேலே இருக்கிற பாசத்தை விதவிதமாக எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அன்பு பாசம் அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து ராஜ்கிரணும் சங்கீதாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாடுற மாதிரி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, என் சந்தன

காட்டுக்குள்ளே அப்படின்னு தொடங்குகிற பாடல், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியின் இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவுடைய இசையில் எம் ஜெயதேவனுடைய வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ ராகங்களின் மெல்லிசையான வரிசையில் அடுத்து வரும் பாடல் இளையராகம் திரைப்படத்திலிருந்து உன்னை நான் என தொடங்கும் பாடல். மனோ மற்றும் சித்ராவின் குரலில் இளையராஜாவின் இசையில் கேட்டு நினைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கு எல்லாமே சமதுலு.

நேரம் 9:31, சாரி, நேரம் 9:39 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. இரவு நேரத்துக்கு இனிமையான மெல்லிசையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, இவ்வளோ நேரமாக அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்போது அடுத்ததாக வரும் பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் திவ்யா இணைந்து பாடிய பாடல். சினேகன் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 9:45. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் மெல்லிசை பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் செயல். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் வாழ்த்துக்கள் திரைப்படத்திற்காக ஸ்வேதா பாடிய பாடல் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 9:55 ஆயிட்டிருக்கு. நாம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து முன்தினம் பார்த்தேனே. நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினியின் குரலில், தாமரையின் வரிகளில், ஆரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுளு.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

ரெயின்போ ரிவைன். நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நாம லைக் பழைய மெல்லிசையான பாடல்கள், அதாவது 60-70களில் வந்த மெல்லிசையான பாடல்கள், காதுக்கு இனிமையான பாடல்கள், இரவு நேரத்திற்கு உறக்கத்திற்கு உதவும் பாடல்களாக தான் கேட்க போகிறோம். நம்ப நிகழ்ச்சியோடைய முதல் பாடலாக வருவது வானம்பாடி திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடல், கே வி மகாதேவனின் இசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகள். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10:05. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜா மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் ஏஎம் ராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் FM ரெயின்போ 101.4.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக நீயும் நானும் ஒன்று பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ரெயின்போ ரீவைன். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பனந்தோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:22. ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தோல்.

காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும். கேட்டு முடித்த நேரம் 10:29.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சுமைதாங்கி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் கேட்டிருந்த நிதருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: டேய் குருவி, நான் பாத்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டு இருக்கான் பாடுறா.
1: என்ன சொல்ற குயிலு?
0: யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
0: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணை துருப்பிடிச்ச இருப்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

குங்குமம் திரைப்படத்திற்காக தூங்காத கண் என்று ஒன்று. பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:39. நேரம் 10:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

ரெயின்போ ரீவைன். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் கேட்டு இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பார் மகளே பார் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாசன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய மதுரா நகரில் தமிழ் சங்கம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:49. ரெயின்போ ரிவ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் மெல்லிசை பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்

0: பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 10:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடந்த 1 மணி நேரமாக நம்ம லைக் பழைய மெல்லிசையான பாடல்கள், இரவு நேரத்திற்கு இனிமையான பாடல்களாக கேட்டுட்டு இருந்தோம். இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி கிருஷ்ணா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:53 நொடியாகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், எல்லாம் ஒரு நாள் மாறும் இப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் பல பேருடைய வாழ்க்கை தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாறும், ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த அவகாசத்தோறும் அந்த பொறுமையோடும் நாம் எடுத்துக்கிற முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரே ஒரு வழி. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுடைய எந்த விஷயத்துக்களும் நாம் மூக்க நுழைக்காமல் இருக்கணும். நாம் நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிந்தால் அடுத்தவர்களுக்கு இன்பத்தை பகிரலாம். நாம் பேசி ஒருத்தருக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்குறோம்னா அந்த இடத்துல பேசாமல் நாம் அமைதியாக கடந்து போகிறது எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். எப்போவுமே பிரச்சனைக்குரிய நபராக நீங்கள் இருக்காமல் அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்து பாருங்கள். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் உருவாகும். ஸோ எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்களாக நீங்கள் இருக்கணுன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ளே நாம் நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க, ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:13. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, கிழக்கெனில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். எஸ், இது பாடலாக எடுத்துக்காதீங்க, நமக்கான படிப்பினியாக எடுத்துக்குங்க. பல நேரங்களில் ஆசைகள் கூட நகம் மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா நம்முடைய கைக்கே ஆபத்தாயிடும். அதனால் குடும்பமான வரைக்கும் நகங்களை நறுக்கிற மாதிரி நம்முடைய தேவையில்லாத ஆசைகளையும் நறுக்கிக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலை நமக்காக பாட வர்றது எஸ்பிபி இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்கலாம். வாங்க மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:16, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதான், மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதான், காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தது யார், நீதான். கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவன் நீதான். உயிரே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், காணல் நீரை நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய். பூக்களில் உன்னால் சத்தம், அட மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம். விண்மீன் கொண்டு விரலில் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் பூசி தோல் செய்தானோ, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ, பெண்ணின் உள்ளத்தை கல்லில் செய்து வைத்தானோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வைரமுத்துவினுடைய வரிகளில் ஏ ஆர் ரகுமானுடைய இசையில், ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:23:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீராட நதி தருவேன், நீ துடைக்க முகில் தருவேன், நீ உடுத்த மலர் தருவேன்.

நீ என் காதலியானாள். நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன். நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன். நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன். நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன். உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன். நாள் ஒன்று வீதம் பூ கொண்டு தருவேன். கண்கள் தீண்டும் கனவைப் போல நீ அறியாமல் நான் தொடுவேன். நீ என் காதலியானாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசையில் ஓர் கடிதம். திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது ஹரிஹரனுடைய குரலில், வைரமுத்தோட வரிகளில், தேவாவோட இசையில். இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் உங்களுக்காக. அடுத்த பாடல் தேவாவோட இசையில ஹரிஹரனோட குரல்ல பாடல் ஒலிக்க இருக்கிறது. சின்னராஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:36. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகரில் இருந்து நலம் வாழ இன்னாலும் பாடல் அருமை, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமை, அசத்தல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்லேருந்து வெரி குட் நைட் கன்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், நாங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வந்தனம், இதயம் தொழும் கானம், இன்பம் தேடும் அமுதம், இனிக்கும் பாடல் சங்கமம், இதற்கு தொகுப்புரை ஆனந்தம், இரவின் பூபாலம் ஆரம்பம், இதுதான் பண்பலையின் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஹேமலதா, மெட்டு மெட்டு வர்ணமெட்டு நலமாக வாழ இன்னிசை கேட்டு ரசிக்கின்றோம், அசத்தலான அற்புத பாடல்கள், பாடல்கள் தொகுப்பு அருமை நன்றி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல்லேருந்து செல்வராஜ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அவரும் நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தொடர்ந்து நாம் பயணம் செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல், பூந்தேரிலே நீ ஆடவா, உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தம், நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், தாய் அன்பிற்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாதம்மா, தாய் போல யார் வந்தாலும் உன் தாயை போல அது ஆகாதம்மா, உன் மூச்சில் வாழும் புல்லாங்குழல், உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக பி சுசிலாவோட குரலில், மு மேத்தாவோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:43. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளோட நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. யார் அப்படின்றத பார்த்துடலாம். கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. புரசைவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் கேளடி கண்மணி படப்பாடல் அருமை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பணி கலைப்பிலும் பயண கலைப்பிலும் வந்த எனக்கு நீங்கள் வழங்கிய பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் இதமாகவும் பெரிய புத்துணர்ச்சியும் தந்தது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. தங்கம் சரவணன் நெய்வேலி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். விபத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே நீங்கள் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம், இடம் காலம் மாறும் பொழுதும் என் பாசம் மாறுமா,

கிளிகள் காணும் நேரத்தில் மீனாட்சி ஞாபகம். நிலவினில் நானும் பார்க்கின்றேன், நினைவினில் ஆடும் பூமுகம். தாய்மையின் சாயலை உன்னிடம் பார்க்கின்றேன். என் நெஞ்சில் தவிக்கும் நினைவை, என் கண்ணில் மிதக்கும் கனவை எடுத்து சொல்லு. ஏ தென்றலே உன் தோளில் சாயவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாட வராங்க, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49 ஆயிட்டிருக்குது. நாம் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ தான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா பாடல் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருந்ததுனால நேரம் போனதே நமக்கு தெரியல. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிபதேசத்து சூரியனோ, தோளிலில் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே, இசையே மீட்டிடு எனையே, கனலே மூட்டிடு தினமே, பூமகளே உன்னை தேடுகிறேன், பூவினில் வண்டென கூடிடத்தான், வானவில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ, பாலோடு தேனூறும் பாத்திரம், நாள்தோறும் நான் அல்ல மாத்திரம், நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே, வாலிபம் போகுது வாமுள்ளையே, உயிரே காதலின் சுடரே, விழியே பாடிடும் கவியே, ஆயிரம் பூமழை தூவிடுதே, வானமும் பூமியும் வாழ்த்துக்கள் சொல்ல, சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யார் என்று தேடுதோ, ஏதேதோ சங்கீதம் என்ன என்ன சந்தோஷம், நான் பாடவோ உனைத்தான் தீண்டவோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரலில், இளைய பாரதியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கற்பூர பொம்மை ஒன்று பாடல் மனதை இனிமையாக்கியதுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைத்த வாய்ப்பளித்த சகோதரிக்கு நன்றின்னு சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் மறுபடியும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ நாம் நிகழ்ச்சியில் கேட்க போகிற நிறைவு பாடல் இதுதான். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாய். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் எண்ணெய் உருட்டி வைத்தாய். பகலெல்லாம் கருப்பாய் போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்ன? அச்சச்சோ தொண்டை வரையில் ஏறுமோ? எரிமலையின் கொண்டை மேல் ரோஜாவை நட்டவள் யார்? காதலினும் கணவாய் வழி என் தேசம் புகுந்தவள் யார்? சிறுக சிறுக உயிரை பருகி செல்கின்றாள். நாமும் சிறுக சிறுக பருகி இந்த பாடலை கேட்போம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜெமினி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், பரத்வாஜோட இசையில் பாடலை கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: ஆசியா வச்சு ஆயோ சின்ன மாசோ
1: ஆசை வச்ச துறையில்லையோ ஆசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி க

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராமானுஜம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:37. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருப்பது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் ஒழிக்க இருக்கிறது.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்,

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்த

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.

நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

ராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம்.

சுகிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே. பார்த்தாய தத்ருஷ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி. பூயோபி மஹ்யமிஹதௌ க

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. பிராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானம் ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம்.

நேரம் 5:40 40 நொடி. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருதஸ் சாதுர்ஜன்புர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்டஷிஷ்டகிருக்.